எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சின்ன சின்ன பர்ஸ் எல்லாம் 10 ரூபாயில இருந்து 180 ரூபாயில இருக்கு. பேகு 300 ரூபாயில இருக்கு. ஸ்கூல் பேக் வந்து 180 ரூபாய் சின்ன பேக்குங்க, சின்ன எல்கேஜி யூகேஜி பேக் பசங்க படுக்கிறது. பெரிய பசங்க 10th படிக்கிற பசங்கன்னா 300 ரூபாய் 400 ரூபாய் அப்படி கூட இருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்கன்னா 250 ரூபாய் 300 ரூபாயில இருக்கு. இப்போ வேலைக்கு போறவங்கலாம் 200 ரூபாய் 250 ரூபாயில இருக்கு, 180 ரூபாய் கூட இருக்கு. அந்த டிசைன் பொறுத்து இருக்கு, அந்த துணியை பொறுத்து இருக்கு.
1: இப்போ என்ன மாதிரியான டிசைன்ஸ் கொடுக்குறீங்க?
0: அது நிறைய ஜூட்ல வந்து நிறைய டிசைன் இருக்கு. அதனால அந்த இதுல ஸ்டோன் எல்லாம் வச்சு ஒட்டி இருக்கும். அதெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் வெளியில இருக்கு, வரல. இங்க இருந்தது மட்டும், கையில இருந்தது மட்டும் நாங்க கொண்டு வந்தோம்.
1: ஓகே. சோ அத தவிர நீங்க அதுல கல் எல்லாம் ஒட்டி கொஞ்சம் அழகா, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இப்போ ஜூட் பேக்ஸ் தான் இப்போ மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய கிரேஸ் அப்படின்னு சொன்னா ஜூட் பேக்ஸ் தான் சொல்லலாம். எல்லாருமே என்னப்பா வச்சிருக்க அப்படின்னா இது ஜூட் பேக் பா. ஆமா, காலேஜ் நல்லா போகுது. அண்ட் அது சில சில பேக்ஸ் எல்லாம் பார்க்க ஜூட் பேக்ஸ் மாதிரி இருக்காது, மக்கள் அது ஜூட்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா?
0: ஆ, வச்சிருக்கோம்.
1: சோ அதாவது அது பார்க்கவே ஜூட் பேக் மாதிரி இல்லையா? அது காரணம்
0: ஜூட் இருக்காது. நம்ம இந்த பேக்
2: காசு கூட போனா நல்ல மெட்டீரியலா பாத்து நம்ம வாங்கிட்டு வந்து அது டிசைன் பார்த்து தச்சு ரெடி பண்றதுக்கும் ஒரு இதா இருக்குல்ல.
1: ஓகே,
2: அதனாலதான்.
1: சோ இப்போ இந்த ஜூட் மெட்டீரியல் எல்லாம் சென்னையிலேயே வாங்குறீங்களா இல்ல வேற எங்கேயாவது?
2: சென்னையிலே தான்.
1: சென்னையில எங்க வாங்கிட்டு இருக்கீங்க?
2: பாரிஸ்.
1: ஓகே. சோ எல்லாருமே ஹோல்சேல்ல வந்து பாரிஸ்ல பொருட்கள் வாங்குறீங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து போயிட்டு வர செலவெல்லாம் எப்படி நீங்க அந்த பேக்ல காஸ்ட்ல போட்டுறீங்க?
2: போட்டு இப்ப 20 பேரும் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி விட்டு பிரிச்சு எடுத்துக்குவோம். எல்லாரும் சேர்ந்து
1: பிரிச்சு எடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்களோட விற்பனை ஜூட் பேக்கு மட்டும் எப்படி இருக்கும்?
2: அது நம்ம இப்ப காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கூட சேல்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப இந்த காலேஜ் ரோட்ல
1: மற்றும் அவங்களே சொன்ன மாதிரி தோரணம். சோ தோரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு பொருள் தான் சொல்லலாம். எல்லாருமே வீட்டுல தோரணம் வந்து ஒரு அழகு அப்படின்னு தான் நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில தோரணம் வந்து யாருமே வேண்டாம் இல்ல இல்ல அந்த தோரணமா அப்படின்னு யாருமே என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சோ தோரணம் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் தோரணம் அப்படின்றது வந்து ரொம்ப பச்சை கலர்ல தான் மேக்சிமம் கொடுப்போம் இல்லையா? சோ நீங்களும் அந்த மாதிரி தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் தோரணம் வெளியில விட காஸ்ட் கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த குழுவை வந்து அணுகலாம். அவங்க உங்களுக்காக அழகான ரேட்ஸ்ல ரொம்ப கம்மியான விலையில கண்டிப்பா போட்டு கொடுப்பாங்க. சோ இவங்க கிட்ட வாங்குங்க. சோ இப்போ நம்ம 3வது குழு இருக்காங்க நம்ம கூட. சோ அவங்க என்ன பண்றாங்க? பாவம், ரொம்ப நேரமா என்ன பாத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். என் பேரு தில்லைநாயகி. அன்னை சக்தி குழுல இருந்து வந்திருக்கோம், சொன்னமா ட்ரெஸ்ல இருந்து. நான் வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க குழுல கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் டெய்லரிங்கு.
1: சரி.
3: ஆனா நான் மட்டும் கொஞ்சம் நல்லா வீட்டிலே இருக்கவங்க கிட்ட பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் பிளவுஸ் எந்த மாடல் கொடுத்தாலும் நான் பிளவுஸ் பண்ணுவேன். பிளவுஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி பேப்ரிக் பெயிண்ட் பண்றேன். சாரிக்கு வந்து பக்கத்துல நான் வந்து விழுப்புரம், அதனால அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். அதே மாதிரி 3D வச்சு என்னுடைய டாட்டர் இருக்கா, அவளுக்கு வந்து 3D வச்சு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பேன் நானு. அது அது பண்ணிட்டு இருக்கேன். எங்க குழுவுல வந்து எங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து கிடைக்கிறது கிடையாது. வீட்டுல அப்பப்போ அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அது மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ரெகுலரா கிடைக்கல. அதே மாதிரி வத்தி எல்லாம் பண்ணுவோம் நாங்க. அதே மாதிரி அவங்க அந்த குழுல சொன்ன மாதிரி நாங்க உள்ளன்னுள்ள எல்லாமே பண்ணுவோம். எங்க குழுல எல்லாமே பண்ணுவோம் நாங்களும். வாசப்பட்டி தோரணம் பண்ணுவோம், இந்த மேட் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி ஒயர்ல நாங்க வந்து ஆர்டர் எடுத்து ஃபாரின்க்கு அனுப்புற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. கூட பின்ற ஒயர்லயே போடுற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆனா அது வந்து எங்களுக்கு ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து மேட்டு, அது வந்து ஃபாரினர்ஸ் வந்து விரும்புறாங்க. இந்த

0: வந்து அந்த காலத்து ஒயர் வந்து ஃபாரினர்ஸ் விரும்புறாங்க. அதனால அது பண்ணி நாங்க அதுவும் மேட் வந்து அது வந்து 65 ருபீஸ்க்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. 65 ருபீஸ்க்கு நாங்க ஒரு மேட்டை ஒன்னால ஒரு பண்ணி கொடுத்தோம்னா 65 ருபீஸ்க்கு நாங்க பண்ண எங்க குழுல உட்காந்து பண்ணி கொடுத்தோம். அது எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல. அதே மாதிரி துணிக்கடை எங்க டி நகர்ல ஒரு துணிக்கடையில வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க வந்து ஆந்திரா சைடு சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது ஆர்டர் எடுத்து அது நாங்க பண்ணோம். அந்த எங்க குழுல ட்ரெஸ் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த அதாவது ரெகுலரா எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுக்கு வந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது ட்ரெஸ் பண்றதுக்கு. அதுதான் எனக்கு மெயினா தேவை.
1: சோ இப்போ துணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி வந்து துணி அப்படின்றது ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ மக்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் தான் விரும்புறாங்களே. அதே சட்டை, அதே பேண்ட், இல்ல அதே ஃப்ராக், யாரும் போட விரும்புறது இல்ல. இதுதான்ப்பா நான் போன வாரம் போட்டேன்னு சொல்றேன், போன வாரம் இல்ல நேத்துக்கு இதுதானே நான் போட்டேன்னு சொல்ற அளவுக்கு பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கும் போது நீங்க என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் தைச்சு கொடுக்குறீங்க?
0: நான் மெயினா பிளவுஸ்க்கு தான் மெயினா நானு டிசைன் இப்ப எதுவும் எடுத்துட்டு வரல. நானு டிசைன் எந்த டிசைன் புக்ல பார்த்தாலும் டிவில பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நான் உடனே பண்ணி நான் பண்ணி போட்டுப்பேன். மெயினா எனக்கு வந்து எனக்கு நான் பண்ணி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தான் யாராவது கேப்பாங்க இது மாடல் நல்லா இருக்கு எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுப்பேன். அப்படின்னா என் டாட்டருக்கு பண்ணனா சின்ன பசங்க இருக்க வச்சிருக்கோங்க, என் பொண்ணுக்கு பண்ணி கொடு நல்லா இருக்கு இது அப்படின்னு. அதே மாதிரி சில பேருக்கு 3D ஒர்க்ல வீட்டுக்கு பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாம் பாத்துட்டு கேட்பாங்க நல்லா இருக்குங்க இது பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பண்ணிட்டு ஒரு நான் 3D நானே சொந்தமா வாங்கிட்டு அவங்க 3D ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு பைசா வாங்கிப்பேன். அது பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வெறும் ஒயிட்ல பண்ணிட்டு அதுல 3D ஒர்க் பண்ணி சமிக்கி ஒர்க் எல்லாமே எனக்கு தெரியும், எம்ப்ராய்டிங் ஒர்க் தெரியும், அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, இப்போ ஒரு 3D ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நேரம் ஆகும்?
0: எனக்கு வந்து ஒரு 1 hour அதுக்குள்ள முடிச்சிருவேன்.
1: முடிச்சிருவீங்க? ஆனா காயிர டைம் எல்லாம்
0: அதாவது ஃப்ரீயா இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அது யாரும் அசைன்மெண்ட் பண்ணாம 24 hours அப்படியே இருந்துச்சுன்னா திரும்பி அயனிங் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு வேலை. அது ஒண்ணு அவ்வளவு வேலை. டிசைன் நம்மளுக்கு தெரியணும், நம்ம வரைஞ்சு அப்படி பண்ண ஃப்ரீ ஹேண்டா இருந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருக்கலாம். அதனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது.
1: இப்போ இதுவே நம்ம வரைஞ்சுன்னா அந்த பிளவுஸ் பிட் எல்லாம் சொன்னீங்க இல்ல, அதுக்கு வந்து டிசைன்ஸ்ன்றது ரொம்ப நுணுக்கமா பண்ணலாம். ஒரு சின்ன கட்டு தப்பா போச்சுன்னா கூட டிசைன் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது?
0: எனக்கு வந்து அந்த பிளவுஸ்க்கு மட்டும் ஆர்டினரி பிளவுஸ்னா 1/4 hour ஆகும். இதுக்குன்னா ஒரு 1/2 hour கூட ஆகும். நான் டிசைன் புக் பாக்கலாம் எங்கன்னா வெளியே போகும்போது பாத்துட்டேன்னா அது கூட ஒரு 1/2 hour கூட ஆகும். டிசைன் பார்த்து நான் தச்சு பண்ணிடுவேன்.
1: இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்க தையல் மெஷின் கூட?
0: நான் வந்து எல்லாம் எனக்கு சின்ன சின்ன பசங்க, அதனால மினிமம் 11:00 இருந்து 3:00 வரைக்கும் தான் என்னால மிஷின்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல குழந்தைங்க அழைச்சிட்டு வரதுக்கு போயிடுவேன்.
1: சரி, இப்ப தையல் மிஷின் அப்படின்றது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் இல்லையா? சோ அது எப்படி நீங்க வாங்குறீங்க?
0: இல்ல நான் ஓனாவே எனக்கு வச்சிருக்கேன். இதுக்காக நான் வாங்கல, எனக்கு முன்னாடியே தெரியும் டெய்லரிங். டெய்லரிங் தெரியும், அதனால நான் அந்த மிஷினே அப்படியே வீட்டுல இருக்கு, அதே வச்சு பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, சோ சும்மா சின்ன வயசுல இந்த விளையாட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய உபயோகமா இருக்கு இல்லையா? ஓகே, சோ உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்தினர் வந்து எந்த அளவுக்கு இந்த டிசைன் நீங்க சொன்னீங்க இல்லையா, சும்மா பார்த்தாலும் நானாவது தைச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு, அந்த வகையில மக்கள் பார்த்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க?
0: இல்ல எல்லாம் நல்லா இருக்கு, நீ மட்டும் எப்படி இவ்வளவு டிசைனோ தைச்சு போட்டுக்கிற, எங்களுக்கு தைச்சு கொடுன்னு எல்லாரும் கேட்பாங்க.
1: கேக்குறாங்க. ஓகே, சோ இப்ப வந்து என்ன மாதிரியான விலைகள் வைக்கிறீங்க ஒரு ஒரு பிளவுஸுக்கும்?
0: நான் பிளவுஸ்க்கு மினிமம் வந்து 40 ருபீஸ் வாங்குறேன்.
1: நார்மல் பிளவுஸ்?
0: நார்மல் பிளவுஸ். அதுக்கு ரேட் போச்சுன்னா 60-65. அவங்க சொல்ற மாடலை பொறுத்து நான் என்னோட பிளவுஸ காமிப்பேன். என்கிட்ட புக் எல்லாம் கிடையாது, என் புக் இதை மட்டும் பிளவுஸ மட்டும் காமிப்பேன். காமிச்சா சரி இந்த மாடல் தைங்க இதை தைங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி ஹேண்ட் ஒர்க் கூட பண்ணுங்க இந்த பிளவுஸ்ல அப்படின்னாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுப்பேன் நான் அவங்களுக்கு.
1: இப்போ தைக்கிற தவிர ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி எல்லாம் போடணும்னா அதுக்கு
0: சார்ஜஸ் தனியா பண்ணிடுவோம்.
1: சோ இப்போ மொத்தமா ஒரு எம்ப்ராய்டரியோட ஒரு நல்ல டிசைனர் பிளவுஸா நீங்க பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கேட்பீங்க?
0: அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு பின்னாடி பேக்ல வேண்டும் நெக்ல வேணும் அப்படின்னா அதுக்கு 100 ருபீஸ் தான்.
1: ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளெயினா புடவைகள் வாங்கி அதுல வந்து வாங்கினப்புறம் ஒரு கடையில கொடுத்து எம்ப்ராய்டரி பண்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கான டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி
0: பண்றேன். அது வந்து 250-300 வரைக்கும் வாங்குறேன் நான். நான் 3D தான் மெயினா அது அதி, ஏன்னா எம்ப்ராய்டிங்னா சின்ன பசங்க வச்சிருக்கோம், ரொம்ப நேரம் அதை எவ்வளோ எடுக்க முடியாது, அதனால 3D தான் மெயினா நான் பண்ணியிருக்கேன். 250-300 வரைக்கும் வாங்கியிருக்கேன்.
1: ஸோ இப்போ மக்கள் வந்து 3D வந்து எந்த அளவுக்கு விரும்புறாங்க ஒரு ட்ரெஸ்ல?
0: இப்ப மெயினா எல்லாமே ஃபேவரட்டா ஃபேப்ரிக்கும் 3D தான் எல்லாமே, சம்கி ஒர்க், ஸ்டோன் ஒர்க், இந்த குந்தன் ஸ்டோன் அதெல்லாம் தான் மெயினா இருக்கு. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் குந்தன் ஸ்டோன் இல்லாம எந்த ட்ரெஸ்ஸுமே அது சும்மா வச்சாலும் அது ஒரு ரேட் ஆகி போகுது. அது நல்லா இருக்கும், அது பாக்கிறதுக்கு குந்தன் ஸ்டோன் நல்லா இருக்கும், அதனால அதுதான் விரும்புறாங்க. இப்ப அந்த இதுல சமைக்க வேண்டிதான் ஃபேமஸா இருந்துச்சு, ஆனா இப்ப குந்தன் ஸ்டோன், 3D இதெல்லாம் தான் ஃபேமஸா இருக்கு.
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய துணிகள்ல பாத்தீங்கன்னா சமைக்க மாதிரி இருக்கும், குந்தன் ஸ்டோன் மாதிரியே இருக்கும், ஆனா அது சமைக்கி ஆயிரும். கிட்ட போய் பாத்தீங்கன்னா சமைக்காத இருக்கும், குந்தன் ஸ்டோனா இருக்காது. சோ அதுக்கான டிஃபரன்ஸ் எப்படி, ஏன் அது அப்படி இருக்கு?
0: அது வந்து கல்லு மாதிரி இருக்கும், குந்தன் ஸ்டோன் இருக்குது. சமைக்கி வந்து கொஞ்சம் தட்டையா இருக்கும்.
1: ஆனா இப்ப நான் தூரத்துல இருந்து பாக்கும் போது
0: அது ஒயிட்ல இருக்கும் போது நம்மளுக்கு தெரியாது, இது கலர்ஸ்ல இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது எனக்கு பெருசா இருக்கிறதால அது தெரியாது. ஆனா அது ஸ்டிச்சிங் வேலை தான், அது அந்த குந்தன் ஸ்டோனுக்கு ஸ்டிச்சிங் பண்றதா, அது நம்ம கையாலே ஸ்டிச்சிங் பண்றதா. அதே மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணலாம் அந்த குந்தன் ஸ்டோன் வச்சு.
1: ஆமா,
0: பேங்கிள்ஸ் அது எங்க டாக்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நான், அதுல பேங்கிள் பண்ணுவேன் நான், அது பண்ணி போடலாம். நம்ம 3D வச்சுட்டு அது பேங்கிள் வெறும் கிளாஸ் வளையல் இருக்குல்ல, அது வாங்கிட்டு அதுல இந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டிடணும். நம்ம டிரெஸ்ஸுக்கு மேட்சா எந்த டிரெஸ்ஸுக்கு வேணுமோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அதான சேல்ஸ் பண்ணல, என் டாக்டருக்கு மட்டும் பண்ண,
1: ஏங்க
0: இன்னும் அது ஆரம்பிக்கல, சும்மா பண்ணி பாக்கலாம் அப்படின்னு. நான் ஏதோ முன்னாடி டிவி ப்ரோக்ராம் மெயினா பாப்பேன், ஏதோ எனக்கு பிடிச்சதே அதான் இன்ட்ரெஸ்ட், எந்து என்ன பண்றாங்க இந்த ப்ரோக்ராமா, மெகா டிவில என்ன போடுறாங்க, ஜெயா டிவில என்ன போடுறாங்க, அதெல்லாம்
1: பாப்பேன்
0: மெயினா, அதான் பாப்பேன். அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகே, சோ ஒரு இப்ப நிறைய சேனல்ல வந்து நிறைய காட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க
0: புதுசா ட்ரை பண்ணுவோம்.
1: ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட டாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப மாடர்னா நிறைய போட்டுட்டு போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் நினைக்கிறேன்.
0: சின்ன பொண்ணுதவா,
1: சின்ன பொண்ணு தானா? அப்போ இன்னுமே அட்டகாசமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணெல்லாம் ஆயிட்டாங்கன்னா பொண்ணுங்க, இப்ப இருக்கிற பொண்ணுங்க எப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அந்த பொண்ணு அது போட்டுட்டானா அதே மாதிரி எனக்கும் வேணும்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப சொசைட்டி. சோ எனிவேஸ், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க, அவங்க சொல்ற விதத்திலேயே தெரியுது அவங்களுக்கு இல்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஏன் அதை பண்றாங்க, அண்ட் எவ்வளவு அழகா அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க நம்ம கிட்ட பேசினதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ரொம்ப நன்றி ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து மூணு குழுக்களுமே வந்து நிறைய விஷயங்கள் நேர்களுக்காக சொன்னீங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம், ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பா நேர்களே நீங்க செய்வீங்க இல்லையா, உங்களை நம்பிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கைவிட்டுறாதீங்கப்பா. எனிவேஸ், ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து எங்க நிலையத்துல இருந்து மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அண்ட் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நன்றிமா,
0: தேங்க்யூ மேடம்.
1: திருப்பி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை, பி குட் அண்ட் டூ குட் சொல்றது உங்க கீர்த்தனா. இது காசு மேல காசு, MOP இன் சமுதாய வானொலி 100.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்.

0: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தியர்.
3: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
2: நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது MOPN சமுதாய வானொலி 107.8.
4: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: வச்சுக்கணும். சுற்றுச்சூழல் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
1: ஆர்ஜே கிருத்திகா,
2: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.
3: மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு. நாம் கொஞ்சம் யோசிக்கணும்.
2: ஆமா, யோசிக்கணும்.

0: கண்டிப்பா யோசிக்கணும்.
1: இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வர வர இந்த கடைக்காரங்க பண்றது ரொம்ப பெஜாரா இருக்குப்பா.
3: ஏன், என்னாச்சு?
2: எது எதுக்கெல்லாம் லாபம் பாக்குறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்ல. 2-3 ரூபால என்ன பண்ண போறாங்க?
3: ஓ, பிளாஸ்டிக் பையா?
2: அதேதான். இந்த பையெல்லாம் இலவசமா கொடுத்தாதான் என்ன?
3: அது அவங்க லாபம் பார்க்க பண்ணலப்பா. நம்ம அந்த பைகளை வாங்க கூடாதுன்னு அப்படி பண்றாங்க.
4: எனக்கு ஒன்னும் புரியலையே, என்ன சொல்ற?
3: அரசாங்கம் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தை குறைக்கணும்னு தான் பிளாஸ்டிக் பைகளை ஃப்ரீயா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால தான்.
2: ஓ, அப்படியா? ஆனால் எல்லா கடைக்காரங்களும் இத கடைபிடிக்கறாங்களா?
4: சரி வாங்க, நாம போய் கடைக்காரங்கிட்டே கேக்கலாமே.
5: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
6: வணக்கம் மேடம், என் பேர் யோகானந்தன் மேடம்.
5: நீங்க எத்தனை வருஷமா அரசன் காய்கறி கடையை நடத்திட்டு வரீங்க?
6: ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
5: உங்க கடையில பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
6: தரேன் மேடம்.
5: கவர்மெண்ட் திட்டம் படி நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்றீங்களா?
6: ஆமா மேடம், 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் சார்ஜ் பண்றேன் மேடம்.
5: நீங்க சார்ஜ் பண்றதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
6: குறைச்சிருக்காங்க. எதனாலன்னா, இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ரேட் வந்து ஹை ஆயிடுச்சு, அதனால் வீட்டில் வந்து பேக்ஸ் சேர்த்தணும். அதுவும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க. அந்த பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மாடு எல்லாம் சாவுது, சாப்பிட்டு அப்புறம் எரிக்கிறதுனால ஓசன் லேயர்ஸ்லாம் வந்து

0: பாதிப்படையுது. அதனால் ஏர் பொல்யூஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மேடம் வீட்டிலேருந்து பேக்கு.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்கள் ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
0: நான் எதுவும் பண்ணலை மேடம். கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்க தடை செஞ்சால் இது பண்ணலாம் மேடம், ஸ்டெப் நான் நடைமுறைப்படுத்தலாம்.
1: தேங்க்யூ சார். வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன?
2: சிவகாம் மேடம்.
1: நீங்கள் எத்தனை வருஷமாக ஓம் சக்தி மளிகை கடை நடத்திட்டு வரீங்க?
2: 20 வருஷமா மேடம்.
1: உங்கள் கடையில் பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
2: உபயோகப்படுத்துகிறோம்.
1: கவர்மெண்ட் திட்டப்படி நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறீங்களா?
2: சார்ஜ் பண்ணுறோம், 3 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் மேடம்.
1: நீங்கள் 3 ரூபா சார்ஜ் பண்ணுறதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
2: குறைச்சிருக்காங்க மேடம். அது வெளியே எங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க வெளியே எங்கன்னா போயிட்டு வரங்க வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லை வீட்டிலேருந்து கவர் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்கள் ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
2: அதெல்லாம் இல்லைங்க.
3: கேட்டீங்களா, அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை நல்ல விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு.
4: சரி, ஆனா பிளாஸ்டிக் பைகளை கொடுக்காமையே விட்டுடலாமே.
3: அது கூட பண்ணலாம். இப்ப அந்த பைகளை தவிர நிறைய வந்திருக்கே மறு உபயோக பைகள் எல்லாம், அதை கூட நாம் யூஸ் பண்ணலாமே.
5: இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் மக்கவும் மக்காது, அதுக்கு மேலே இவங்க போய் எரிக்கவும் எரிக்கிறாங்க.
4: நீ வேற ஏன் கேக்குற? என் வீட்டு பக்கத்துல ஒரு நாள் பிளாஸ்டிக் எரிச்சாங்க பாரு.
3: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
4: எங்க ஏரியா முழுதும் ஒரே புகை, கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே விட முடியல தெரியுமா?
5: ஓ, இத பத்தி நம்ம பொதுமக்களின் கருத்து என்ன? வாங்க போய் கேக்கலாம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
6: என் பேர் வெங்கட்ராமனுங்க.
1: நீங்க எங்க இருக்கீங்க?
6: பெரம்பூர்ல இருக்கேன்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
6: அது ரொம்ப தீமைங்க. அது யூஸ் பண்றதுனால
1: உபயோகப்படுத்துறதுனால என்ன தீமைகள் வருது?
6: அது உபயோகப்படுத்துறதுனால உபயோகப்படுத்திட்டு போட்டுருந்தால அது கொளுத்துறாங்க. கொளுத்துறதுனால வந்து நச்சு காற்று காற்றுல கலகுது. அதை சுவாசித்தா பெரியவர்களில் மூச்சு திணறு வரும், ஆஸ்துமா வரும். அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் பெருசாக பாதிக்கும், குழந்தைக்கெல்லாம் நுரையீரல் பாதிப்பு. அது அப்படி கொளுத்தாத பூமியில் போட்டால் அது மக்காது. மக்காததுனால அது வந்து செடிக்கு உரமாகாது, மரத்துக்கு உரமாகாது, செடியெல்லாம் முளைக்காது. அதனால் விவசாய பெருமக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிப்பாங்க. மரத்துக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரங்கள்லாம் மரத்துக்கு சரியான முறையில் சப்ளை செய்ய மரம்லாம் கெட்டு போடும், அழிஞ்சு போடும், பட்டு போடும். அப்படியும் வந்து அது பூமியில் மக்காத அது கடலுக்கு போச்சுன்னா, தண்ணி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போச்சுன்னா, தண்ணி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்க அது நச்சு தண்ணி ஆகி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்களாம் செத்துடும். பெரும்பாலும் அது கால்நடைங்க குடிச்சதுன்னா கால்நடைகள் நோய் வரும். பூமிக்கடியில் அந்த நீர் வந்து போக குடிநீரும் நம்மளுக்கு பாதிப்பு வந்து அதை நம்ம குடித்தா நம்மளுக்கும் வந்து நிறைய பாதிப்புலாம் வரும். அதுதாங்க.
1: பிளாஸ்டிக்ஸ்னால வர பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
6: அதை முழுமையாக தடை செய்யணும், அரசாங்கம் தடை செய்யணும். அது தடை செஞ்சிட்டா பிளாஸ்டிக்கு சுத்தமாக யூஸ் பண்ணுறத வந்து தடுத்துட்டா பொல்யூஷனே இருக்காது. அதுக்கு மாற்று ஏற்பாடாக இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ஒரு ஸ்கீமு கொண்டு வந்துடுறாங்க. அது மக்கும் குப்பையை நம்ம போட்டால் மக்காத உரமாக தயாரிக்கிறாங்க. மக்காத குப்பைன்றது இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் மக்காத குப்பை. அதெல்லாம் எடுத்து அந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இது பண்ணி அது ரோடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த மாதிரியாக ஒரு ஸ்கீம்லாம் போட்டுருக்காங்க. அதை வந்து பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கவனிக்கணும். அதை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கவனித்து இப்போ அரசாங்கமே கொடுக்குற அந்த குப்பை தொட்டியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக நம்ம பிரித்து கொடுத்துடா அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்காக வந்து மேயர் கூட இப்போ கூட ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து 1 கிலோ கொடுத்தா இதுக்கு இவ்வளோ நாங்கள் பரிசு தரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு பொதுமக்களாகி நம்மளாம் ஆதரவு கொடுத்தா தான் பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிக்க முடியும். அரசாங்கம் வந்து சொல்கிறத வந்து நம்ம பின்பற்றினா நம்ம பிளாஸ்டிக் ஒழிச்சிடலாம். அதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து நம்ம வந்து இப்போ துணியால் வந்த பையங்க காகிதாவில் வந்த பையங்கள்லாம் யூஸ் பண்ணால் நல்லது.
1: நன்றி சார்.
6: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் பார்வதி மேடம்.
1: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
2: நாங்கள் பெரம்பூரில் இருக்கிறோம் மேடம்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: நல்லது இல்லை மேடம்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன தீமைகள் வருது?
2: அது தெருவுக்கு மூளைக்கு மூளைக்கு அதை எரிக்கிறாங்க மேடம். அதை சுவாசிக்கிறதுனால டிபி ஆஸ்துமா மூச்சு திணறல் ஏற்படுது மேடம். ஏரி குளம் குட்டை எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தான் இருக்கும் மேடம். அதுலேயும் தண்ணி தேங்குற தண்ணி ஆடு மாடு போய் குடிக்குது. அதனால் அந்த உயிரினங்களும் பாதிக்குது மேடம். பிளாஸ்டிக்னால தீங்குதான் மேடம்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ்னால வர பொல்யூஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறீங்க?
2: கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க மேடம். அதுவும் மேலும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா இருக்கிறாங்க. அதை முழுமையாக கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் மேடம்.
1: தேங்க்யூ மேம்.
3: இதற்கான தீர்வுகளை இப்போ இங்கே பார்க்கலாம் வாங்க.
4: கடைகளுக்கு செல்லும் போது துணிப்பைகளையோ ஜூட் பைகளையோ வீட்டிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும்.
5: கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் பைகளை கொடுப்பதை தவிர்த்து மற்ற பைகளை உபயோகப்படுத்தலாம்.
4: புதுவிதமான டீக்ரேடபிள் பிளாஸ்டிக், அதாவது அக்கும் பிளாஸ்டிக்கை உபயோகிக்கலாம்.
5: பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதை தவிர்த்து அதை மறுசுழற்சி செய்யலாம். இம்முறைகளை எல்லாம் கடைபிடித்தாலே சுற்றுச்சூழலை காக்கலாம். நன்றி.
3: இந்நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், ஒரு பிளாஸ்டிக் மக்க 200 வருஷம் ஆகுமா? இதற்கு தீர்வுதான் என்ன? அது நம்ம வீட்லயே இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வீட்டுல வேஸ்ட் பேப்பர் இருந்தா அதுல இருந்தே நீங்க ஒரு பை செஞ்சுக்கலாம். இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இது மூலமா பிளாஸ்டிக்கையும் தவிர்க்கலாம், நம்ம சுற்றுச்சூழலையும் காக்கலாம். நன்றி.
4: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
5: ஆர்ஜே கிருத்திகா,
1: ஆர்ஜே மது.
5: இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
2: ஆர்ஜே கிருத்திகா,
3: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.
4: மாசற்ற வாழ்வு.

0: ആകർഷിക്കണം.
1: ഇത് എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8.
2: எவ்வளவு நேரம் ஆச்சு, மது இன்னும் வரவே இல்ல.
3: இதோ வந்துட்டா பாரு.
4: ஏன் மது இவ்வளவு லேட்டு?
3: அது ஒண்ணும் இல்லப்பா, வர வழியில மர வெட்டிட்டு இருந்தாங்களா, அதான் சுத்திட்டு வந்தேன்.
2: ஆமா, நான் கேக்கணும்னு நினைச்சேன், இந்த மரத்தெல்லாம் எதுக்கு வெட்டுறாங்க?
4: எதுக்கா இருக்கும், சாலையை கட்டு பண்ணி அந்த மாதிரி எதுக்காவது இருக்கும்.
3: வெட்டுறதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம், ஆனா விளைவு மோசம் தானே.
4: இது கேட்டா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சத்தம் வந்ததேன்னு வெளில போய் பார்த்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. ஏன் வெட்டுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த மரம் எதுக்கும் உபயோகப்படாம தானே இருக்கு, நானாவது எதுக்காவது உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாருப்பா.
2: அப்புறம் என்னாச்சு, நீ என்ன பண்ண?
4: விடுவேனா? நான் எனக்கு வந்தது பாரு கோவம், சண்டை போட்டு அதை வெட்ட கூடாதுன்னு சொல்லி வெட்டாம வச்சிட்டேன். அதை
3: சரியாதான் பண்ணேன். இனி வேற, எங்க பாட்டி வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல நிறைய கிளிகள் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டாங்கப்பா. பா ச்சே, அவங்க வீட்டை பார்த்துட்டு அந்த பறவைகள் வீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க பாத்தியா.
2: ஐயோ பாவம், இப்ப நம்ம கிளி குருவி எல்லாம் புத்தகத்துலதான் பாக்கணும் போல இருக்கு.
4: இதுக்கு ஒரே தீர்வுதான், அவங்க வீட்டை நம்ம கட்டித்தர வேண்டியதா.
3: நாம குருவி வீடு கட்டுறதா, என்ன சொல்ற?
4: அதான்ப்பா, மரத்தை நிறைய நடணும்.
2: அப்படி சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நடிகர் விவேக் இருக்காருல்ல, அவரு 1500 மரம் மேல நட்டு இருக்காராம். இதெல்லாம் அவரு நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் சொல்லி தான் பண்ணாருன்னு ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க, தெரியுமா?
3: இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே.
4: அதோட மரம் இருந்தா தான் நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கும், இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும்.
3: ஆமா, அதனால நிறைய சுவாச பிரச்சனைகள் கூட வரும்.
2: கார்பன் டை ஆக்சைட மரங்கள் சுவாசிச்சுட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியேற்றும். அதனால மரங்கள் இப்ப இல்லனா எவ்வளவு பிரச்சனை. அதான்ப்பா, நம்ம அவங்கள நம்பி, அவங்க நம்மள நம்பி.
4: நம்ம இவ்ளோ பேசிட்டோமே, இந்த பிரச்சனைக்கு மக்களோட கருத்து என்ன? வாங்க அவங்களே போய் கேட்கலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: என் பேர் சஞ்சுஸ்ரீ.
5: நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
6: நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன், பிகாம் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்.
5: நீங்க எங்க இருக்கீங்க?
6: பல்லாவரம்ல இருக்கேன்.
5: நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க?
6: நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன்.
5: சரி, நீங்க இந்த பிளான்டேஷன்ன்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல?
6: பிளான்டேஷன்னு பார்த்தா வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸா நாங்க அதை கன்சிடர் பண்றோம். ஓனர்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பிளான்டிங் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நாங்க பிளான் பண்ணி அது ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு இருக்கு.
5: அப்போ நீங்கள் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க?
6: மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்க டெய்லி வாட்டரிங் அந்த பிளான்ட்க்கு உண்டானதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அண்ட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஓனர்ஸ் போயிட்டு வாட்டர் பண்ணி நல்ல ஒரு ஷேடட் ஏரியா பார்க்கலாம் நீங்கள் ஃப்ளாட்ஸில் வந்தால். அண்ட் ஒரு நல்ல ஷெல்டர் கிடைக்கும் எல்லாத்துக்குமே, வெயிலில் போகாமல் உள்ளே பார்த்தா நிறைய ஷெல்டர் கிடைக்கும்.
5: சரி, நீங்கள் இதை ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலமாக தான் எல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக பிளான்ட்டிங்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க?
6: இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தா 600-650 ஹவுசஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் பர் ஹெட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா கூட வந்துட்டு ஓவரால் இன்ன வரைக்கும் ஒரு 550 பிளான்ட்ஸ் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஓனர்ஸ்லேருந்து தான். டெய்லி மெயின்டெனன்ஸ் நடக்கும். அண்ட் பர் ஹெட் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ, மந்த்லி எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி இந்த பிளான்ஸுக்குன்னே தனியாக கலெக்ட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 2-3 பிளான்ஸ் ஆச்சும் பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு எய்மாக கூட எடுத்துக்கலாம்.
5: வணக்கம், உங்கள் பேர் என்ன?
7: வணக்கம், என் பேர் பிரபா.
5: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
7: நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
5: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
7: பல்லாவரத்தில் இருக்கான்.
5: எத்தனை வருஷமாக பல்லாவரத்தில் இருக்கீங்க?
7: 10 இயர்ஸாக இங்கே தான் இருக்கோம்.
5: சரி, இந்த மரங்கள் மரம் செடியெலாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா 10 வருஷமாக?
7: ஆ, எங்கள் வீட்டில் 10 வருஷமாக மரங்கள்லாம் வளர்த்துட்டு தான் இருக்கோம்.
5: அதுக்கு நீங்கள் அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா?
7: நல்லா நனல் இருக்குது, காற்றோட்டம் நல்லா இருக்குது, வீடு நல்லா கூலாக இருக்குது.
5: அப்புறம் உங்கள் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் மெயின்டெனன்லாம் எப்படி பண்ணுறீங்க மரம்?
7: மந்த்லி ஒன்ஸ் யாராவது ஒரு ஆள் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்போம்.
5: மற்றபடி இந்த தண்ணி ஊற்றுறது அதெல்லாம்?
7: அது டெய்லி ஊற்ற ஆரம்பிச்சிரும்.
5: சரி, நீங்கள் அதை
0: பொல்யூட் பண்ணாமல் இருக்காவ, அதாவது ரோட்லேருந்து வர டஸ்ட் எல்லாம் அதில் தான் வருதா இல்லைன்னா உள்ளே இருக்கா அவங்க வீடு?
7: வீடு கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, ஆனால் பொல்யூட் ஆக தான் செய்யுது. சுற்றி வீடு இருக்கிறதுனால அதிகமாக காய் எதுவும்,
0: வெயில்லாம் வர,
7: வெயில் கம்மியாக இருக்கிறதுனால காயெல்லாம் வரமாட்டேங்குது.
0: சரி,
7: நல்லா இருக்குது.
1: இந்த பிரச்சனைகளுக்கான சில தீர்வுகள் இங்கே. மரங்களை வெட்ட வேண்டாம்.
4: அப்படியே மரம் வெட்டும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு மரம் வெட்டிய இடத்தில் 10 மரங்களை நடவும். நன்றி.
1: இந்நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், 1 ஏக்கர் மரங்கள் 1 வருடத்திற்கான கார்பன் டை ஆக்சைடை நீக்கும். எனவே மக்களே, வாங்கள் மரங்களை நடுவோம், உலகை காப்போம். நன்றி.
8: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
4: ஆர்ஜே கிருத்திகா,
1: ஆர்ஜே மது.
4: இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளி 8. வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசுறோம். இன்னைக்கு நாங்க பேச போற தலைப்பு இயற்கையும் நாமும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறவங்க யாருன்னா, நான் மதுவந்தி, ரோஹிணி, சுபஸ்ரீ, சண்முக பிரியா மற்றும் சுமதி. இயற்கை தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த காலத்துல எல்லாம் இயற்கை அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, பண்ணதுனால தான் இன்னமும் ஹெல்த்தியா இருந்தாங்க. அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் 90-100 வருஷம் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து தலைக்கு வந்து ஷாம்போ சீக்காயெல்லாம் போடுறதே இல்லை, களிமனை தான் போட்டுட்டு இருந்தாங்க. உடம்புக்குள்ள களிமனை தான் போட்டுட்டு இருந்தாங்க. வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் பல்லுலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. அந்த காலத்துல சுகர் கூட வந்தது இல்லை, ஏன்னா அவங்க வேப்பங்க இலைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, அந்த காலத்துல இருந்தவங்களும் இப்ப பாத்துட்டோம். இப்போ இந்த காலத்துல இருக்க பெண்களை, ஆண்கள் மற்றும் எல்லாரையும் இப்ப பாக்கலாம்.
1: இப்ப இருக்கிற பெண்கள் ஆண்கள் பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது அழகு நிலையம் போறாங்க. 3 வாரம் அழகு நிலையம் போகாம இருந்தாங்கன்னா அடையாளமே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் இப்ப இருக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏதேதோ முகத்துல ட்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு பூசிக்கிறாங்க. வெளி தோற்றத்தை அழகா காமிக்க வெளிநாட்டு பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க. அதாவது லிப் கிளாஸ், பாடி லோஷன், ஷாம்பு, இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் யோசிக்கிறோமா, அது நம்மளுக்கு நல்லதா இல்லையான்னு? இயற்கையாவே நிறைய பொருட்கள் இருக்கு நம்மள நல்லா பராமரிக்க, அதுல எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. இப்ப நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பதிலா எந்த பொருள் நம்மளுக்கு இயற்கையா கிடைக்குதுன்னு பாக்கலாம். இத பத்தி நாங்க மக்கள் கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன கருத்தை இப்ப கேட்கலாம்.
2: வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து வந்திருக்கோம். உங்க பேர் என்ன?
3: பேர் சரணி.
2: உங்க தினசரி வாழ்க்கையில இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்றீங்க?
3: நம்ம வந்துட்டு வெளியில வாங்குற மை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். ஆனா அதுல வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. தட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு ஐஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு வீட்லேயே மை தயாரிச்சு நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது, கண்ணு என்னைக்குமே அழகா இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டில் மை தயாரிக்கிறதுக்கு 2 செங்கலை வச்சு அடுப்பு மாதிரி, பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு மாதிரி 2 செங்கலை வச்சிடணும். அதுக்கு நடுவில் ஒரு விளக்கு, அந்த விளக்குல எண்ணெய் போட்டு ஒரு போட்டுக்கணும். அதுக்கு திரியா வந்துட்டு கரிசனாங்கண்ணி கீரையை வந்துட்டு சாறு எடுத்து அந்த துணியை வந்துட்டு அந்த சாறுல முக்கிய அதை திரியா ஆக்கி அந்த விளக்குல போட்டு எரிய வச்சிடணும். அந்த ஃப்ளேமுக்கு மேல ஒரு குட்டி பாத்திரத்துல கரிசனாங்கண்ணி சாறை வந்து தேய்ச்சிட்டு அந்த ஃப்ளேம் மேல வச்சுட்டு அந்த நிழல் அதுக்கு வந்துட்டு காத்துப்பட்டு அந்த ஃப்ளேம் ஆடாத மாதிரி ஒரு மூலையில வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த அந்த பாத்திரத்துல மை வந்து அப்படியே நல்லா உறைஞ்சு போயிருக்கும். அதை எடுத்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
2: மக்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க?
3: இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ரொம்ப நாளும் வாழலாம் எந்த குறையும் இல்லாம.
2: உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி.
4: வணக்கம், நாங்க வந்து எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்க பேர் என்ன?
5: என் பேர் நிஷாந்தினி.
4: நீங்க உங்க வீட்டில் வந்து நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
5: நான் யூஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பசங்க வந்து சின்ன வயசுல நிறைய ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட்ஸ் வேணும் அடம் பிடிச்சி கேட்பாங்க. பெற்றோர்கள் வந்து சரி ஓகே பசங்க அழக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிருவாங்க. இதனால பசங்களுக்கு நாளடைவில் வந்து சளி கபம் எல்லாம் கட்ட தொடங்கிருது. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு வாட்டியும் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து அந்த மெடிசன்ஸை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இதனால பசங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வரும். இதுக்கு பதில் நம்ம வீட்டுல வந்து தூதுவாளை இலை இருக்கு, அதை ஒரு 2-3 இலை மட்டும் எடுத்துட்டு அதை ரசமாக்கி பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதனால வந்து அவங்களோட கோல்டும் சரியாயிடும், கபம் வந்து நெஞ்சில நிக்காது, 2 நாள்ல அவங்களுக்கு சரியாயிடும்.
4: நீங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பத்தி?
5: நம்ம வந்து இப்பெல்லாம் ரோஸ் செடி வளர்க்கணும், மல்லிப்பூ வளர்க்கணும் ஆசைப்படுறாங்களே தவிர அதனால நம்மளுக்கு அவ்வளவா பயன் கிடையாது. தலையில வெப்பம் மறுநாளே வாடி போயிடும். ஆனா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் என்ன வியாதி வருதுன்னே தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல வச்சிருக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளோட வியாதியை வந்து சரி பண்ற அளவுக்கு உதவும். அதனால நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டுல வளர்க்கறது ரொம்ப நன்றி. அதை வந்து பயன்படுத்துறது அதை விட ரொம்ப நல்லது.
4: ரொம்ப நன்றி.
6: வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து வந்திருக்கோம். உங்க பேரு?
7: பிரியா.
6: நீங்க தினசரி வாழ்க்கையில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா?
7: ஆமா, பயன்படுத்த.
6: எப்படி யூஸ் பண்றீங்க?
7: இப்போ வந்து இப்போ வேக்ஸ் எல்லாம் வெளியில கடையில போய் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வீட்லயே வந்து வெள்ளம் அதை வந்து தண்ணியில வந்து கரைச்சேன்னு திக்கா பேஸ்ட் ஆகிற வரையும் சூடலே காமிச்சுட்டு இருக்கோம். அதுல அப்புறம் எலுமிச்சப்பழம் பிழியணும். எலுமிச்சப்பழம் எதுக்குன்னா நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்ட் தரும், அதனால எலுமிச்சப்பழம். ரெண்டுத்தையும் பிழிஞ்சு கையில அப்ளை பண்ணிட்டு துணியால ரிமூவ் பண்ணா வேக்சிங் ப்ராடக்டா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
6: மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
7: நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்மளோட உணவுலயே எல்லா வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணாம நம்ம தேவையில்லாம வேற என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது அது பாதிப்பு தான். அதனால ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது.
6: நன்றி. வணக்கம், நாங்க எம்ஓபி வானொலியில இருந்து வரோம். உங்க பேர் என்ன?
8: என் பேர் பிரதிபா.
6: நீங்க தினசரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா உங்க வீட்டுல?
8: யூஸ் பண்றேன்.
6: எப்படி யூஸ் பண்றீங்க சொல்ல முடியுமா?
8: டிப்ஸா கொடுக்கணுமா
6: சொல்லுங்க.
8: முதல்ல எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியா எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், முகத்துக்கு போடுற மஞ்சள், எக்கோட ஒயிட்டு, அப்புறம் லெமன் வந்து 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் பேக்காக போடணும். இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்க்ரப்பர் மாதிரி, இது வந்து நேச்சுரலாக ஸ்க்ரப்பர் போட்டு ஒரு 20 minutes ஊற வச்சு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து வார்ம் வாட்டர்ல கழுவிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும்.
5: வணக்கம், நாங்க எம்ஓபி வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
8: என் பேர் ஸ்ருதி.
5: டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஓட ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா?
8: இந்த நம்ம டெய்லி வெயில்ல போறதுனால வர டான் ரிமூவலுக்கு டெய்லி போடுற மாதிரி ஒரு டிப் சொல்றேன்.
5: சொல்லுங்க.
8: 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனி வித் 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன். 1 டீஸ்பூன் தேனும் 1 டீஸ்பூன் லெமனையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ்ல ஒரு 20 minutes போட்டீங்கன்னா அந்த டேன்லாம், உங்களுக்கு டெய்லி ஆகிற டேன்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும். ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
5: நன்றி.
4: இதுவரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட கேட்ட அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப உதவியா இருந்தது இல்லையா? இப்ப வந்து நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கை மருத்துவத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். மேற்கொண்டு நாங்க எங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். பாடி லோஷனுக்கு பதிலா நம்ம தேங்காய் எண்ணெய உபயோகப்படுத்தலாம். அது நம்ம சருமத்துல சுருக்கங்கள் அப்புறம் வரவரப்பு வராம தடுக்கும். வெயில் காலத்துல இந்த தேங்காய் எண்ணெய பூசிக்கிட்டு நம்ம வெளில போனா இது ரொம்ப உதவியா இருக்கும்.
9: இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல்ல தூசி வெயில் அதனால எல்லாருக்கும் பருதா வருது. 10 கிரீம் போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் பூண்டு எடுத்து அதோட தோலை உரிச்சு வெறும் பூண்ட பரு இருக்கிற இடத்துல தடவுங்க. இல்லனா சந்தனத்தோட கொஞ்சம் பாதாம் எண்ணெய் போட்டு முகத்துல மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இத 2 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் உணர முடியும்.
6: நம்ம சிரிக்கிறது அழகாக்குறதே நம்ம உதடு தாங்க. அதனால நம்ம உதட்ட நம்ம நல்லா பாத்துக்கணும். மாதுளப்பழ விதைய அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. காலையில வெளியே போகும்போது இத உங்க உதட்டல தடவிட்டு போனீங்கன்னா வெடிப்பு வராது.
10: ஹேர்டேக்கு பதிலாக மருதாணி பவுடர் போடலாம். அதில் எள்ளு எண்ணெய் கருவேப்பிலை போட கலக்கிட்டு போடலாம். இல்லைனா மருதாணி பவுடர் கூட எலுமிச்சை சாறு அப்புறம் கொஞ்சம் தயிரில் போட்டு கலக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இது நரைமுடியும் மறைக்க உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா டைனால நிறைய ப்ராப்ளம் வருதுங்க, கேன்சர் கூட வருது. அதனால மருதாணி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பாதுகாப்பானது நல்லதும் கூட.
4: எங்களுக்கு தெரிஞ்சதை இப்ப நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதையே நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுற மாதிரி உதவணும். இதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இயற்கையான வாழ்வே இனிமையான வாழ்வு. நன்றி, வணக்கம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5வது டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம அழகுக்காக நிறைய விஷயம் பண்றோம். அழகுக்காக அழகா இருக்கணும்னு விரும்புறோம். எல்லா அழகான குறிப்புகளும் அழகான விஷயங்களும் நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம பல பியூட்டி பார்லருக்கும் பல ஒரு அழகு நிறுவனங்களுக்கும் தேடி தேடி அலைகிறோம். அது ஏன் இன்னும் நமக்கு புரியல. அழகா இருக்க நகை முதல் முடிவரை எல்லாரும் அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அழகான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதை சொல்ல வந்திருக்கேன் நான், உங்க அபிலா,
2: தீபிகா,
3: ரேவதி.
2: என்ன ரேவதி, ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு.
3: ஆமா தீபிகா, நேத்து காலையில அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அதனால கடையில வரும்போது பரோட்டா சாப்பிட்டு வந்தேன்னா அதனால வயிறு ரொம்ப வலிக்குது.
2: நைட் டைம்ல பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க காலையிலே சாப்பிடுவாங்க, நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக. நைட் உனக்கு எப்படி பரோட்டா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும்?
1: ஆமாடி, மைதா சாப்பிட்ருக்க.
3: தெரியும்டி, அம்மா கூட வேணாம் தான் சொன்னாங்க, நான் தான் அடம் பிடிச்சி சாப்பிட்டேன்.
1: ஆமா தப்புதான், அது சாப்பிட்டா வயிறு வலிக்காம பின்ன இப்படிதான் இருக்கும், என்னெல்லாம் வருதோ போ.
3: ஆமாண்டி, வயிறு ரொம்ப வலிக்குது, மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட் வாங்கி போடணும்.
1: டேப்லெட்டா? எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போடுற பழக்கம் எங்கதான் வந்துச்சோ தெரியல உங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட், டேப்லெட் சாப்பிட கெட்டதுன்னு தெரியாதா? டேப்லெட் சாப்பிட்டா கிட்னியில அஃபெக்ட் ஆகும்.
3: இல்லடி, போன வாரம் கூட டாக்டர் கிட்ட போய் அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ், 10 விதமான கலர் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
1: ஆமா, எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட். அதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நம்மகிட்ட இருக்கு தெரியுமா? நம்ம கிட்டே இருக்கிறதே இருக்கு, நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம நீ டேப்லெட் சாப்பிட போற, உனக்கு டயர்டா இருந்தாலும் உனக்கு நைட்டு வந்து உனக்கு நல்ல சக்தியோட இருக்க நைட்டு 2 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் குடிச்சாலே போதும்.
3: அது போதுமாடி?
1: ஆ போதும்.
2: உன் வயிற்றுக்கு ஃபுல்லாகதான் பார்க்காத, உன் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா, அது போதும் உனக்கு.
3: ஓகே, நான் இனிமேட் அது அதே மாதிரி பண்றேன்.
1: என்னடி இது தீபிகா, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க?
2: என் பாட்டியா ரொம்ப இருமிட்டே இருக்காங்கடி வயசான காலத்துல.
1: ஆஸ்துமா இருக்குல்ல?
2: ஆமா, 2-3 வருஷமாவே இருக்கு.
1: ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாக்கலையா?
2: நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நிறைய ஊருக்குலாம் வேற கூட்டு போனாங்க. டெய்லியும் மாத்திரை சாப்பிடறாங்க, டெய்லி ஊசி, பத்தாவது இன்னையில நிறைய மருந்து யூஸ் பண்றாங்க. வயசான காலத்துல அதெல்லாம் தேவையே இல்லை, ஆனாலும் யூஸ் பண்றாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல, டெய்லியும் இதேதான் நடக்குது வீட்டுல. பாவம், இருமிட்டே இருக்காங்க.
3: ஏன்டி டேப்லெட் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நம்ம கிட்டயே துளசி இலைய வந்து டெய்லி சாப்பிட்டா அதுவே போதும், அதுவே ஆஸ்மா, இருமல், ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப நல்லது. உங்க பாட்டிய வந்து துளசி இலைய டெய்லி சாப்பிட சொல்லு.
2: துளசியா? துளசி சாமிக்கு தானே வைப்பாங்க, அதுவும் இல்லாம துளசிய சுத்தி சுத்தி வருவாங்க, துளசிய நாம சாப்பிடணும்.
3: துளசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால சாப்பிட்டே ஆகணும், ட்ரை பண்ணு.
2: நான் எங்க பாட்டி கிட்ட சொல்றேன்.
3: சரி.
1: என்ன ரேவதி, வர வர ரொம்ப ஸ்டைல் ஆயிட்ட, கண்ணாடிய கழட்டிட்ட, என்ன லென்ஸ் போட்டிருக்கியா?
3: சீச்சி இல்லடி, நான் வைட்டமின் ஏ உள்ள பழங்களை எல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுறேன்.
2: முடிஞ்சா வைட்டமின் ஏ உள்ள பழம்லாம், ஒரு பழம் ஒரு வெஜிடபிள் சொல்லு பாக்கலாம்.
1: அப்போ
3: மாம்பழம் இருக்கே,
1: வெஜிடபிள்
3: கேரட்.
1: மாம்பழமா?
3: ஆமா.
1: பொய் தானே சொல்ற?
3: மாம்பழம் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும், ரத்த அழுத்தம் சரியாகும், அதனால சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடலாம் மாம்பழத்தை.
2: அப்ப ரேவதி, அதே மாதிரி வேற ஃப்ரூட்ஸ் வச்சு வேற ஒரு டிப் சொல்ல முடியுமா உன்னால?
3: சொல்லலாமே.
2: ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு முதுகு எலும்பு தேயுதுன்ட்டு டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போறா. அது மட்டும் இல்லாம டெய்லியும் மாத்திரை சாப்பிடா, அவ இல்லைனாலே டயர்டா இருப்பா. பத்தாவதுக்கு டெய்லியும் மாத்திரை ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இன்னும் டயர்ட் ஆகிட்டே போறா. அப்ப எலும்பு தேயாம இருக்கிறதுக்கு என்ன பழம் சாப்பிடலாம்னு சொல்லு பாக்கலாம்.
3: கொய்யா பழம் ரொம்ப நல்லது.
2: கொய்யாவா? அது எங்க வீட்டுல கிலோ கணக்குல இருக்கு வீட்டுல மரத்துல, ஆனா யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்களே.
3: கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதை சாப்பிட்டா உடல் எலும்பு வந்து பலமாகும், அதே மாதிரி வயிற்று புண் எல்லாம் சரியாயிடும். நீ வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லி சாப்பிட சொல்லு.
2: சரி.
3: இவ்வளவு நேரம் என்னையே கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? உங்கள
1: கேளு.
3: வெங்காயத்தோட தங்கச்சி யாரு?
2: தக்காளி.
1: இல்ல, வெங்காயம்
3: இல்ல.
1: பின்ன
3: பூண்டு.
1: பூண்டா?
2: அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
3: நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து உருளைக்கிழங்கு ரொம்பவே சாப்பிடுறோம், அதனால உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வாய்வு உடையது, அதனால பூண்டு சாப்பிட்டா வாய்வு தன்மை நீங்கும்.
1: நேத்து நான் எங்க அம்மா கூட கடைக்கு போனேன், அங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஸ்டோருக்குள்ள போனேன், அங்க ஒரு ஷெல் ஃபுல்லாவே கண்டிஷனர், ஷாம்பு எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க அவன் எனக்கும் அதுல ஆசை ரொம்ப, அது ஷைனிங் ஆகுமா, ஸ்மூத் ஆகுமா, லாங்கா வளருமா, ஆனா எங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் போடணும் ஆசையா இருக்கு. உங்களுக்கு யார்ட்டையாவது இருக்காது?
3: அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே.
4: ஆமா, அதனாலதான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க.
2: எதுக்கு இப்ப அவ்வளவு தூரம் போறோம், அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வீட்லயே இருக்கு கற்றாழை, தெரியுமா?
4: என்னது கற்றாழை? புரியல.
2: ஆலோவேரான்னு சொல்லுவாங்க. நிறைய டிவி ஷோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல.
4: சோப் விளம்பரத்துல காட்டுவாங்க, ஷாம்பு விளம்பரத்துல பாத்தது இல்லையே.
2: கற்றாழை வந்து முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், அது வந்து கட் பண்ணனா ஜெல் மாதிரி வரும். அந்த ஜெல் வந்து நீ தலையில அப்ளை பண்ணனா முடி வந்து ஷைனிங் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த வெந்தயம், வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் ஊற வச்சு தயிர் கூட வெந்தயம் அரைச்சி ஆலோவேராவும் சேர்த்து அரைச்சி தலையில தடவினீங்கன்னா முடியும் வளரும்.
4: ஓகே, ஷைனிங் ஆயிடுச்சு, முடி வளர்ந்துருச்சு, அடர்த்தியா வளரணும்ல.
3: அதே கற்றாழைய சாப்பிட்டா தலை முடி வந்து ரொம்ப அடர்த்தியா வளரும்.
4: டேஸ்டா இருக்குமா கற்றாழை?
3: கொஞ்சம் கசக்கும், இருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும்.
4: சரி, வளரும்னா சாப்பிட்டுதானே ஆகணும்.
3: என்ன அபிலா, உன் முகம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கே.
4: ஷைனிங்காவா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க பாட்டி அதையும் இதையும் அரைச்சு கொடுத்து போடு போடுன்ட்டு நாச பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு ஷைனிங்காவா இருக்கு?
3: ஆமா. பாட்டி என்ன சொன்னாங்க?
4: பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, கடலை மாவு கூட தயிரை சேர்த்து மூஞ்சில போட்டா முகம் ரொம்ப அழகா பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு மாதிரி மூஞ்சில போட்டோன்னு ஸ்மெல் வரும், பட் ஆனா நல்லா இருக்கும்.
2: தமிழா மாதிரி ஆயிடலாமா?
4: அகலாமே. அதுவும் இல்லாம அது குளிர்காலத்துல போடக்கூடாது, அது ரொம்ப குளிர்ந்த தன்மை உடையது. சோ அதை போட்டா நமக்கு ஜன்னி வரும். சோ வெயில் காலத்துல மட்டும் போட்டு அதை யூஸ் பண்ணா முகம் பளபளப்பா இருக்கும்.
3: ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். உன் கையில நகம் அழகா இருக்கே.
4: பின்ன கஷ்டப்பட்டு பியூட்டி பார்லருக்கு போய் கஷ்டப்பட்டு கட் பண்ணி, அவங்க கட் பண்ணாங்க, நெயில் ஆர்ட்லாம் போட்டு 500 rupees செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அழகா இல்லாம என்ன,
3: இதுக்கு போய் 500 rupees செலவு பண்ணியா?
4: பின்ன அழகா இருக்குன்னா பண்ணிதான் ஆகணும்.
3: இது நம்மளே பண்ணலாமே.
4: எப்படி?
3: நகத்துல வந்து எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா நீ ஆசைப்படுற மாதிரி உன்னோட டிசைன் கேட்ல நீ கட் பண்ணிக்கலாம்.
4: நிஜமாவே?
3: ஆமா.
4: நான் கட் பண்ண கூண கோணியால போகும்.
3: நீ எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா உன்னோட டிசைன் கேத்த மாதிரி வரும் அது.
4: சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன தீபிகா, உங்க அண்ணா எப்படி இருக்காங்க?
2: அவனை பத்தி பேசாத.
4: ஏண்டி சொல்லு, ஏன் உனக்கும் வருது? அவங்கள பார்த்தா
2: சின்ன வயசுல நானும் அவனும் விளையாட்டு இருந்தோமா, அப்போ ஊஞ்சல் ஆட்டினான். ஆட்டினோடனே நான் ஹைட்டுக்கு பயந்துட்டு ஊஞ்சல் இருந்து கீழே குடிச்சிட்டேன். குதிக்கும் போது ஒண்ணுமே ஆகல, ஆனா அந்த போன போர்ஸ்ல ஊஞ்சல் வந்து அடிச்சு நெத்தியில மார்க் ஆயிடுச்சு. அது நடந்து 10 வருஷம் இருக்கும், ஆனா இன்னும் அந்த மார்க் இன்னும் போவே இல்ல.
4: டிவில எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் பாக்கற, ஒன்னு வாங்கி யூஸ் பண்ணலாம்ல, இவ்ளோ இருக்கு, போடலாம்.
2: எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே போற மாதிரி இல்ல.
3: நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? வேப்பம்பட்டைய அரைச்சி தடவினாலே போயிடும்.
2: கண்டிப்பா போயிடுமா?
3: கண்டிப்பா போவோம், ட்ரை பண்ண.
2: அண்ணன் ஞாபகம் வர மாட்டானே?
3: உங்க அண்ணன் கண்டிப்பா கனவுல கூட வரமாட்டோம்.
2: அப்ப யூஸ் பண்றேன்.
3: சரி,
4: இப்ப நாங்க சொன்ன அழகு குறிப்புகள் எல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்ணி பயன்பட்டு இருக்கோம், நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க நம்புறேன். மேலும் ஒரு நல்ல அழகு குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம். உங்கள் அபிலா,
2: தீபிகா,
3: ரேவதி, நன்றி, வணக்கம்.

0: பிரச்சனை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க RJ சங்கீதா. இன்னைக்கு நம்ம கல்லா போட்டியை திறந்து பார்த்தா ரெண்டு விஷயம் பளிச்சுன்னு சும்மா தக்கத்தக்க நின்னுது. ஆனா பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசணும்னு என் வாயை கட்டி போட்டுட்டாங்க. சோ ரம்பம் போடுறத நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா லீடுக்கே வரேன். உங்கள பல பேருக்கு சுய தொழில் செய்வதற்கான நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனா அதை கரெக்டான வழியில கொண்டு போவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க. சோ அந்த பாதைய நான் உங்களுக்கு இன்னைக்கு தரப்போறேன். பாதை மட்டும் போதாதே, யார் வழி சொல்வான்னு தானே கேக்குறீங்க? மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்குத்தான் நம்ம கெஸ்ட் மிஸ் அனு விஷ்ணு அவங்க வந்திருக்காங்க. இவங்க டிரெஸ் டிசைனிங், மேக்கப், ஜுவல்லரி மேக்கிங் போன்ற பல விஷயங்களை ஃப்ரீலான்சிங் பிசினஸா பண்ணிட்டு வராங்க. சோ ஹாய் அனு, எங்க MOP சமுதாய வானொலிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ மக்களோட சேர்ந்து நானுமே உங்களோட பிசினஸ் டிப்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ ப்ரோக்ராம் போலாமா?
1: ஹாய் சங்கீதா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஓவர். இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ தேங்க்ஸ் அகேன்.
0: ஓகே, சோ நேர்களே, கெஸ்ட் வந்துட்டாங்க, சரி அது எப்படி எங்க கிட்ட பேச முடியும் தானே யோசிக்கிறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் சல்பி வாட்டர், சால்ட் வாட்டர், யூனோ. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் பக்கத்துல இருக்கிற, அதாவது உங்களோட போன் பக்கத்துல இருக்கவங்க போன் கிடையாது, உங்களோட போனை எடுத்து 651-213333 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க இங்கேதான் இருப்பாங்க. ஓகே, ஸ்டே டியூன் டு MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே அனு, நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு மூணு விஷயம் சொன்னீங்க, டிரெஸ் டிசைன் பண்ணுவீங்க, மேக்கப் பண்ணுவீங்க, ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவீங்க. சோ இதுல உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்ன நீங்க பண்ணுவீங்க? ஓகே, இதை பார்த்தா இதை அனு தாங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி?
1: என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பேசிக்லி, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க பழைய சாரீ, பழைய சுடிதார், இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் அவங்க கல்யாணத்தை போட்ட அந்த சில்க் சாரிலாம் இந்த காலத்தில் யூஸ் ஆகுது. பிகாஸ் இந்த காலத்தில் இட்ஸ் மோர் ஆஃப் டிசைனர் சாரீஸ் அண்ட் டிசைனர் ஸ்டஃப். ஸோ அதை எப்படி நான் வந்து இந்த காலத்தோட ட்ரெண்டோட மர்ச் பண்றேங்கிறது இஸ் மை சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ். பேசிக்லி அதோட பார்டர் எடுத்து புது பார்டர் ஆட் பண்ணி, புது பிளவுசஸ் பண்ணி, அதோட பிட் அந்த பிளீட்ஸ்ல வர பார்டர்ஸ்க்கெல்லாம் டிஃப்ரெண்டா டிசைன் கொடுத்து ஐ மேக்கிங் இட் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பீஸ். ஸோ தட் நம்ம ஓல்ட் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் காசு போட்டு புதுசா ஆக்குறதும். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் காஸ்ட் சேவிங் அண்ட் அ ட்ரெண்டி ஐடியா ஆஃப் க்ளோதிங்
0: அண்ட் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு சொல்லலாம். யா, சூப்பர். பாருங்க அனு, ஓகே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க, ஸோ யாருன்னு பார்ப்போம்.
2: ஹலோ ரெண்டு பேருக்கும் ஹாய், நான் சுபா போருலேருந்து பேசுறேன். பேசிக்காக நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் வந்து பிளஸ் டூ லீவில் நான் முடித்தேன். இப்போதைக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெய்பர்ஸ்க்கும் தான் ஃபேஷியல் ஹேர்கட் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஆனால் பெருசாக அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்லாம் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் காலேஜில் கூட நான் ஒரு பியூட்டிஷியன் யாருமே தெரியாது. ஸோ அனு, எங்கள் பிஸ்னஸ் எப்படி ப்ராஃபிட் வரா மாதிரி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா?
1: ஹாய் சுபா, இது வந்து ஒரு ஈஸியான விஷயம்தான். பேசிக்லி இந்த காலத்தில் வந்து பிராண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். உங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட்டாக அது ஒரு பிராண்ட் ஆக்குங்க. ஆட்டோமேட்டிக்லி தென் இன் நிறையா சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், மெயின்லி ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாமே எல்லாருமே யூஸ் பண்ணுறது, இதில் வந்து உங்கள் பேஜ் ஆட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ கூகுள் இல்லை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணும்போது பிரைடல் மேக்கப்னு நிறையா சர்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து இஃப் யூ ட்ரை டு ஸ்பெஷலைஸ் யுவர் செல்ஃப் இன் டு சம்திங் லைக் பிரைடல் மேக்கப், நிறைய இன்னும் யூ வில் ஹாவ் பீப்புள். ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட போக தேவையில்ல, அவங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மோர் ஆஃப் அ காஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் கெட்டிங் பீப்புள், பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ யூ, ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் டூ அ குட் பிஸ்னஸ்.
2: அப்போ அனு மேடம், ஆனால் எல்லாருமே சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்றது நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா?
1: நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து காலேஜ் குரூப்னே ஒன்று இருக்கும். தே ஆர் ஆல் யங் பீப்புள், ஆல் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் cosmetology, dressing, designing. You will have a lot of, your target audience is large. So you automatically will do well, which is very obvious from this factor.
2: Kandipa madam, thanks for your tips.
0: ஓகே, நல்ல ஒரு இதுதான் ஆக்சுவலி இல்லைங்களானும். இப்போதைக்கு சோஷியல் நெட்ஒர்க்கிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வைரஸ் மாதிரியே பரவிட்டு வருது. எல்லாத்துக்கும் எது போட்டாலும், ஒரு படம் வச்சாலுமே அவங்க வந்து ஒரு இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் யாருங்கிறத பார்ப்போம்.
3: ஹலோ, ஹலோ சங்கீதா, நான் ஸ்ரீமதி பேசுறேன்.
0: ஹாய் ஸ்ரீமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தேன், சோ ஐ தாட் ஐ கேன் கால் அண்ட் ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் அனு ஃபார் ஃபியூ டவுட்ஸ்.
0: ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நான் உங்களுக்கு அனு கிட்ட, நீங்க அனு கிட்ட பேசலாம். ஓவர் டு அனு.
3: ஹாய் அனு மேடம், ஹவ் ஆர் யூ?
1: ஹாய் ஸ்ரீமதி.
3: மேடம், உங்களை மாதிரி தான் நானும் வந்து சாரீ டிசைனிங், ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேசிக்லி என்னன்னா, நான் இப்போ தான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. பட் இருந்தாலும் நான் நிறைய பல்க் ஆர்டர்ஸ், கல்யாணத்துக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஐ ஃபேஸ் அ மேஜர் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். லைக் வந்து நான் ஆர்டருக்கு கேட்குறாங்க, நானும் பண்ணி கொடுக்கும்போது லாட்ஸ் ஆஃப் பார்கெனிங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், என்னுடைய இந்த பிஸ்னஸ்ல எப்படி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்?
4: ஓகே, இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐம் சாரி ஃபார் த லாஸ் தட்ஸ் பீன் ஹேப்பனிங். பட் ஆல்வேஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா, யூ ஆர் கிவிங் 100 சாரீஸ். அந்த 100 சாரீஸ் வந்து அந்த ஒரு கல்யாணத்துக்கு மாத்திரமே வந்து நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்க வேண்டாம். யூ கீப் அ பேக்கப், மேபி லைக் ஹாவ் அ ஸ்மால் புட்டீக் ஆர் செல் இட் டு ஸ்மால் புட்டீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கர் பேட்ல நிறைய சின்ன சின்ன கடை இருக்கும். அங்க போய் பார்த்தா மேபி யூ வில் ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் டேக்கிங் ஆர்டர்ஸ். பிளஸ் இந்த பெரிய சர்வனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீகுமரனுக்குலாம் போற சாரீஸ் வந்து அந்த கடையிலேருந்து போகுது. ஸோ பேசிக்கலி தே ஆர் பிகமிங் லைக் அ ஹோல்சேலர் அண்ட் கிவிங் இட் அவுட் டு ரீட்டெய்லர்ஸ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி, ஒரு பில்டிங்ல இருக்கீங்க, ஒரு பில்டிங்ல நிறைய பேர் இருப்பாங்க, யூ புட் அ ஸ்மால் ஸ்டால் ஆன் சாட்டர்டே சண்டே. ஸோ யுவர் டெஃபினெட்லி இஃப் நாட் 100, ஒரு 60 to 70 ஆகுது போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு கம் ஓவர் யுவர் ப்ராஃபிட் அண்ட் தேர் வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் மனி தட் யூ ஆர் கோயிங் டு மேக் அண்ட் நாட் எவ்ரி திங் வில் கோ இன் டு லாஸ்.
3: ஓகே ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் அனு.
4: பிளெஷர் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் ஸ்மால் டிப் ஆஃப் மைன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபர்தர் இன் யுவர் பிஸ்னஸ்.
3: யா ஷூர், தேங்க் யூ.
0: ஓகே, தேங்க் யூ ஸ்ரீமதி. அனு, நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி சாரி இதெல்லாம் வந்து பொட்டிக்லாம் வச்சு எல்லாமே பண்ண, ஓகே ஃபைன். ஆனா நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி பேக்கப் வாங்கிடுவாங்க. கடைசி நேரத்துல வந்து ஓகே பார்கெயின் பண்ணி அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இல்ல கேன்சல் பண்ணிடுங்கன்றாங்க. சோ அது ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுமே, என்ன பண்றது அந்த டைம்ல எல்லாம்?
4: சி, பிசினஸ் வரும்போது யூ கான் ஹாவ் அ பர்சனல் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பர்சனல் லைஃப் அண்ட் அ பிசினஸ் லைஃப். இப்போ அவங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே யூ ஹாவ் டு டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம். இஃப் யூ டு நாட் டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம், தே மைட் சே ஃப்ரெண்டு தானே, அப்புறமா நான் சொல்லிடுவாங்க. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே லாஸ் யாருக்கு, உங்களுக்கு தானே. ஸோ ஆப்வியஸ்லி டேக் இன் சம் அட்வான்ஸ், ஹாவ் அனதர் கஸ்டமர் ஆல்டர்னேட்டிவா, மேக் சச் ஐடியாஸ் தட் வில் நாட் ஹெல்ப் யூ கெட் இன் டு அ லாஸ், ராதர் யூ வில் பி ஏபிள் டு செல் இட் சம் ஹவ் அட் த ப்ரைஸ் யூ ஹவ் டிசைடட். அண்ட் ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ ஹாவ் அ, எப்பவுமே வந்து யூ ஷுட் ரிமெம்பர் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைங்க. ஸோ தட் யூ வில் பி சேஃப், எவ்ரிபடி வில் பி சேஃப்.
0: ஓ, ரொம்பவே ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களோட இது டிப்ஸ் எல்லாமே, பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ அனு, டைம் போனதே தெரியல, நீங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே நிறைய பேர் கால் பண்ணி இது நீங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நிஜமாவே அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மக்களோட சேர்ந்து நானுமே ரொம்ப ஓகே இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நானும் பர்சனலாக வந்து சாரீ டிசைனிங்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்குமே அது ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி?
4: நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர்றது இஸ் அன் ஆசம் திங், சொசைட்டிக்கு இஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல் ஐடியா. அண்ட் இந்த என்னோட சின்ன டிப்ஸ், என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சொசைட்டியை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஹோப் பண்றேன். தட்ஸ் வை ஐ வாஸ் ஹியர். ஐ ஹோப் மை பிரசன்ஸ் ஹஸ் மேட் அ டிஃபரன்ஸ். தேங்க்யூ.
0: கண்டிப்பா. ஓகே, என்னோட கோட்டா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்லா போட்டியில இருக்கிற ரெண்டாவது விஷயத்த பத்தி பேச ஆர்ஜே சக்தி வந்துட்டாங்க. சோ போதும் பேசினது அப்படின்னு கிளம்ப சொல்லிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு இந்த பிளேஸ விட்டு கொடுத்து அப்பிட்டு ஆயிக்கிறேன். ஓகே, சோ ஸ்டே டியூன் டு MOP சமுதாய வானொலி. இது 107.8. நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. பாய்.
5: என் ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத்து ஏதோ ஒரு வழி சொல்றா.
3: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
6: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
3: என்னது, என் தங்கச்சி மேலயா?
7: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கியாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம். பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னாய். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு கல்லா போட்டியில மிக முக்கியமான இரண்டாவது விஷயத்த நம்ம பார்க்க போறோம். முன்னாடி வந்த ஆர்ஜே சங்கீதாவை போங்க போங்கன்னு சொல்லி எனக்கு வேர்த்தே கொட்டிடுச்சுங்க ஏசி ரூம்ல. அட் லாஸ்ட் அவங்க போயிட்டாங்க. சோ நம்ம இந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி நவடேஸ் பேசுறது வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு வருதுங்க. ரீசெண்டா ஆன டெல்லி கேங்ரேப் இன்சிடென்ட், இப்போ மிக மிக ரீசெண்டா ஆன மும்பை கேங்ரேப் இன்சிடென்ட், பாண்டிச்சேரில எங்க பார்த்தாலுமே ரேப், ஈவ் டீசிங், அது மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய கொடுமைகள் நடந்துட்டு வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ் கீர்த்தனா ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட், மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஹோம் மேக்கர், ஆராத்யா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், அண்ட் தன்வி வர்க்கிங் ப்ரொஃபஷனல். எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இந்த இஷ்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீபா. சோ உங்களோட தரப்புல இருந்து என்ன சஜஷன்ஸ் அண்ட் என்ன சே கொடுக்கறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? மிஸ் தன்வி, ஓவர் டு யூ.
1: Hi, I'm very happy now in the show ku vandirken. I can give a few of my views to my public. Now I'm a working professional. Corporate vandu, to be very honest, adu is not a very safe place. Oru promotion kaga nariya pera nariya thappu pandranga, but ana oru rape, oru security appdin varumbodhu, there are a lot of things that a woman should remember. ஒன்று வந்து சின்ன சின்னது, ஐ வுட் லைக் டு சே ஃபார் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நிறைய பேர் கேபில் போவாங்க, ஆஃபீஸ் கேப். அதில் போகும்போது டிரைவர்ஸோட சம்டைம்ஸ் லாஸ்ட் ட்ராப்பாக இருப்பீங்க, அண்ட் லேடி செக்யூரிட்டி வந்திருக்க மாட்டாங்க. மேக் ஷுவர் உங்களோட ஃபோனில் லாஸ்ட் டைல் வந்து ட்ராவல் டெஸ்க் நம்பர் இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து 24 hours, ஒரு என்ன சொல்கிறது, 24 hours ஹாட்லைன் மாதிரி. ஸோ கால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்குதுன்னு தெரியும். அண்ட் எவ்ரி கார் வில் ஹாவ் அ ஜிபிஎஸ் சிஸ்டம், அது வச்சு அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ டிரைவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு லொக்கேட் என்ன நடக்குதுன்னு. தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ட்ரை அவாய்டிங் லேட் நைட்ஸ் அட் ஒர்க். இப்போ பாருங்க, ஃப்ளோர்ல யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது ட்ரை லீவிங் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இட்ஸ் பெட்டர். தேர்ட் திங், எப்போவுமே மேல் ஜெண்டர்ஸ்டேந்து கீப் த லிட்டில் டிஸ்டன்ஸ். பிகாஸ் வெரி ஆனஸ்ட்லி, நிறைய பீப்புள் ஹூ ஜாயின் த கார்பரேட், தே கம் ஃப்ரம் யூனோ நாட் கோவிட் காலேஜ். This, they feel like corporate தான் இது சான்ஸ், நம்ம வந்து உமன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ப்ளீஸ், திஸ் மைட் பி அ வெரி டீடைல் கன்வர்சேஷன், பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ அதனால ஆல்வேஸ் உமன் ஷுட் ரிமெம்பர் டு ட்ரா அ லைன். ட்ரா பண்ணலன்னா பீப்புள் டேக் இட், தே டேக் எவ்ரி திங் ஆஸ் அன் அட்வான்டேஜ். தட் வுட் பி ஸ்மால் டிப்ஸ் ஃப்ரம் மீ ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அண்ட் ஐ ஹோப் திஸ் டஸ் மேக் அ டிஃபரன்ஸ் டு த பீப்புள் லிசனிங் டு திஸ் ஷோ.
0: தேங்க் யூ ஸோ மச் தன்வி. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஐ அக்ரி டு தன்வி. ஏன்னா எனக்கும் ரெண்டு கேர்ள்ஸ் தான், ஒன் இஸ் கோயிங் டு காலேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன் 12th. ஸோ ஈக்குவலி ஐ எம் ஸ்கேர்ட் டு சென்ட் மை டாட்டர்ஸ் அவுட் சம்டைம்ஸ், பட் இட் ஷுட் நாட் பி இன் த சென்ஸ் தே ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் வாட், எப்படி அவங்கள காப்பாற்றுறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன் மை ஒப்பீனியன், வீட்டிலேருந்தே அதை ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் நல்ல, ஸ்பெஷலி மதர்ஸ், மதர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு நமக்கு எல்லா கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாய்ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா என்ன பண்ணணும், எப்படி என்ன காப்பாத்துறது,
0: குட் டச் எது, பேட் டச் எது.
2: ஆமா,
0: சோஷியலி கான்சியஸா பிள்ளைங்க.

0: இருக்கணும், அந்த டைம்ல காமா இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனா இன் ஃபியூச்சர் தே வில் பி கேப்பபிள் டு ஃபைட் ஃபார் தெம்செல்ஸ்.
1: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது. அண்ட் இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் ஷுட் கிவ் த கட்ஸ் சேயிங் தட் கான்பிடண்டா, ரொம்ப போல்டா எந்த விஷயம், இது மாதிரி ஒரு ஒரு பையன் இல்லட்டா ஒரு மென் உன்னை ஹராஸ் பண்ண வரானா, ரொம்ப போல்டா எப்படி வந்து அதை டீல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். சோசியலி கான்சியஸ் அண்ட் இது மாதிரி சோசியலி கான்சியஸா வளர்க்கணும். அண்ட் செகண்ட் திங், மிக இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஃபேமிலியில இருக்கிற அங்கிள் எல்டர்ஸ் ட்ரஸ்டட் எல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களை பண்றதுல வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து அந்த குழந்தைங்க கிட்ட தாத்தாவா இருந்தாலும் சரி, சித்தப்பாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கணும். இந்த இதுக்கு மேல போகக்கூடாது, இது மாதிரி அவங்க தொட்டா நீ வந்து என் கிட்ட சொல்லணும், இல்லட்டா எந்த மாதிரி போல்டா டீல் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கணும். ஃபார் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன்.
0: அதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் நாட் பி என்ன சொல்றது, ஓ இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது வீட்டுல, அப்படியே ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஆஃப் தட் மென்டாலிட்டி, விச் ஐ எம் என்ன சொல்றது, பியூர்லி அகேன்ஸ்ட் இட். பிகாஸ் நான் வந்து என் குழந்தை கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் என்னன்னா, உங்களுக்கு வீட்டுல கூட யூ ஹாவ் டு கீப் சம் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்பா கூட இருக்கலாம், ஸ்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு யூ ஹாவ் டு பேசணும், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பழகணும், அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் வீட்டிலேருந்து. ஷுட் நாட் பி லைக் அந்த மாதிரி. அதாவது
1: ஓகே ஓகே, தேங்க்யூ லக்ஷ்மி.
0: யா, தேங்க்யூ ஸோ மச்
1: ஆராத்யா. ஆஸ் அ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ஐ திங்க் நீங்க வந்து உங்களுக்கு இல்லட்டா உங்களை சுத்தி நடக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும், அதை பத்தி என்ன டிப்ஸ் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க?
2: வணக்கம் சக்தி. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு பேசிக்கலி ஒரு குவைட் காலேஜில் படிக்கிறேன், காலேஜ் பேர் நான் சொல்ல விரும்பல. பட் அங்கே நிறைய விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி நடக்கும், பேக் சைடில் எல்லா நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கோம். நம்ம அதில் இன்வால்வ் ஆகலைனாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களை எப்படியாவது அவங்க தேல் ட்ரை டு யூஸ் யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவர் லிஃப்ட்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து எங்களுதில் நாங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு நான் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏறுறேன், ஒரு பையன் மட்டும் லிஃப்டில் இருக்கான், இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், எனக்கு அந்த பையன் யார் என்னதுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ளோர் நான் இப்போ ஃபோர்த்து ஃப்ளோர் போகணுன்னா, நான் ஃபோர்த் ஃப்ளோர் மட்டும் அமைக்காமல் எல்லா ஃப்ளோர்தையுமே அமைக்க விடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் இன்டென்ஷனாக இருந்தால் கூட ஹீ கேன் நாட் புட் ஃபோர்த் இட், பிகாஸ் எல்லா ஃப்ளோர்லையுமே லிஃப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்பாகவே இருக்கலாம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஹூம்சோவர் இட் மேபி, யாருக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல்ஸ். கல்ச்சுரல்ஸ் வந்து காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் தான். ஸோ லைக் பீப்புள் லைக் வில் பி லைக் மோர் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பட் அதில் ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒரு ஒரு டேஞ்சர் திங் என்னன்னா, கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டுருக்கோம் அந்த இடம் மட்டுமே தான் கலகலன்னு இருக்கும் தவிர, ஸ்டேஜ் பேக் சைட்லேயோ இல்லை அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லேயோ அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. கோவிட் ஆஸ் அ கோவிட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு அதில் எங்கெங்கே கேமராஸ் வைப்பாங்க, என்னென்ன பேசிப்பானுங்க, அதெல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து கேர்ள்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஸ்டேஜ் பின்னாடி போகிறாங்களோ இல்லையோ, கல்ச்சுரல்ஸ்லேருந்து அந்த அந்த விஷயம் நடக்கிற இடத்துலேருந்து வெளியில் அவங்க டிவியேட் ஆகி போகிறாங்கனாலே ஏதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு துணையோடு போனால் நல்லது. தனியாக போகிறது இட்ஸ் வெரி பேட் ஐடியா, பிகாஸ் இப்போ நிறைய பேர் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க ரூம் ஆடிட்டோரியம்குள்ளே வரதுக்கு, பட் ட்ரங்க் என்னன்னு செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது இருக்குது, நம்ம போயிட்டு சொல்ல முடியாது இல்லையா, அது இருக்குது. அண்ட் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே பண்ணலாம், பெப்பர் நீங்கள் இப்போ தனியாக போய் ஸ்ப்ரேன்னு வாங்குறது அது உங்களோட இஷ்டம். வீட்டில் இருக்கிற மிளகா பொடி பெப்பர் ஏன் மண்ணு கூட எடுத்து கண்ணில் தூவிடலாம், இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் வந்து இதுவாகுது, வீடியோஸ் யூடியூப்ல போடுறாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டு இப்போ நிறையா பிரேக்கப்ஸ் நடக்குது, திடீர்னு பேட்ச் அப் ஆகிறாங்க, அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல மெயினாக ரிலேஷன்ஷிப்ல நான் என்ன மெயினாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பையனை நம்பி ஓகே லவ் பண்ணுறீங்க ஃபைன் எல்லாம் ஓகே தான், பட் ரொம்ப என்ன சொல்றது, உடனே ரொம்ப நம்பிக்கை ஓவர் நம்பிக்கை சில டைம் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்டோடது நான் பார்த்திருக்கேன். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அந்த பையன் தேவர் லைக் அவங்களோட

0: க்ளோஸ் க்ளோஸாக இருக்கிறதெல்லாமே அவங்க வீடியோ எடுத்து ஹீ வாஸ் லைக் யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு இது பண்ண. பட் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க வரைக்கும் தேவ லைக் அந்த பையன் மேலே ஒரு துள்ளி கூட டவுட் வரல, அவ்வளோ இது நம்பிக்கையோட அந்த மாதிரி. இப்போ ஹியூமனிட்டியே ரொம்ப சித்திக்கிட்டு வருது.
1: என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அந்த அந்த சண்டை வரது வரைக்குமே அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஐ மீன் அவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட ட்ரூ கலர் தெரிய ஆரம்பிக்கும்.
0: ஆமா,
1: சோ ஐ திங்க் அங்க ரொம்ப விமன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பார்ட்டிஸ், இப்ப நிறைய பார்ட்டிஸ் ஹேங் அவுட்ஸ் போயிட்டு இருக்காங்க. சோ நான் அது போறது தப்புன்னு சொல்ல, அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், அஸ் அ டீனேஜர் நானுமே வந்து அதுக்கெல்லாம் போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நம்மளோட லைன் அனு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வந்து இப்போ ட்ரங்கன் பார்ட்டிக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, எல்லாருமே பூஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும்ட்டு நம்ம பாட்டு உட்காந்துட்டு சொல்லி அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணா நடக்கலாம். இப்ப சும்மா ஒரு ஃபன்னுக்காகவாது ஓகே நீ குடிக்க மாட்டியா நீ பாரு உனக்கு குடிக்க வைக்கிறேன்ற மாதிரி கூட அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணா, வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்ப உங்களுக்கு ஜூஸ் வேணுமா, நீங்களே போய் அதாவது மெயின் என்ன தெரியுமா, ஓபன் பண்ண கூல்ட்ரிங்க்ஸ தவிர்த்துட்டு புதுசா சீல்ட் புதுசா சீல் நீங்க தான் ஓபன் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லைஸ், பெப்சி அந்த மாதிரி நிறைய இது மாதிரி இருக்கு. சோ நீங்க சீல் பண்ணதை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டி, சீல் பண்ணாத வாங்கினா இது வந்து சேஃப்டியா இருக்காது. சோ இதெல்லாம் தான் பேசிக்லி காலேஜ் ஸ்டூடெண்டா நான் வந்து நிறைய என்ன சுத்தி நடக்கிறதோ எனக்கு நடக்கிறதோ நான்
1: சொல்றேன். ஓகே, அண்ட் கீர்த்தனா நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்.
2: ஸோ நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். ஸோ அதனால இப்போ இந்த ரீசன்ட் மும்பை கேங் ரேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் ரென்ச்சிங். நியூஸ் போகிற இடத்துல வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு நியூஸ்க்குன்னு போகும்போது ஒரு நியூஸ் மேக்கரான எங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது இட் இஸ் ஜஸ்ட் பேத்தட்டிக். ஒர்க் பிளேஸ்லேயும் இது மாதிரி இருக்காங்க, ஒரு மேல் கவுண்டர் பார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் செய்வாங்க. அது நம்ம எங்கே நோ சொல்கிறோம், நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி ஐம் ஃபார் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி ஆள் வந்து வெளில போகும்போது அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு டூ சம்திங் அபவுட் இட், விமன் ஹெல்ப் லைன், சேஃப்டி, அதெல்லாம் வந்து அவங்க நிறைய சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோட்ல போகும்போது கூட செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்க கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப் இஸ் அ பெஸ்ட் ஹெல்ப். வேணா நான் சொல்றது வேணா ஃபன்னியாவே இருக்கலாமே தவிர, விமன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க, கார்பரேட் விமன் பேசினாங்க. ஐ திங்க் யூனோ இட்ஸ் எ நீட் ஃபார் தி ஆர் ஃபார் தெம் ஈவன் டு இன்ட்ரடியூஸ் கிளாஸஸ் இன் காலேஜ், யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் இன் காலேஜஸ். அண்ட் ஆல்சோ கார்பரேட் ஹேஸ் டு பி ஒரு ஃப்ரீ செஷன்ஸ் இருக்கா மாதிரி வந்து தே பார்ட்டி அண்ட் தே ஹாவ் சம் டிசிப்ளின் கிளாஸஸ் ஆல், அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பல்சரியா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் டிஃபென்ஸ் ரொம்ப அவசியங்க. நீங்க கிருஷ்ணா ராமன் வந்து 10 பேரை கூப்பிடலாம், ஆனால் அந்த நிமிஷத்துல வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆறுது அப்படின்னு சொல்லி உங்களை பாதுகாக்க நீங்க என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான்.
1: Yeah, thank you. கீர்த்தனா நீங்க வந்து ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐ ரீசன்ட்லி காட் அ மெசேஜ். அதை வந்து இட் வாஸ் ஆக்சுவலி நைஸ், நான் வந்து நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா www.polisheart.com அதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன ப்ரொஃபைல் அனாலிசிஸ் மாதிரி, இல்லட்டா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க ஒரு குவெஸ்டினர் மாதிரி கேட்கறாங்க, லைக் யூ நேம், உங்க அட்ரஸ், உங்களுடைய அப்பா அம்மா யாரு, எங்க ஒர்க் பண்றாங்க, ஃபோன் நம்பர், எமர்ஜென்சினா ஃபோன் நம்பர் எந்த கான்டாக்ட் பண்ணணும், பிளட் குரூப் என்ன அப்படின்னு நிறைய சின்ன சின்ன வைட்டல் குவெஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரோட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்ட் போய் யூனோ ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ தட் நீங்க ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்லைனா ஈவ் டீசிங் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிரெக்டா ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு எமர்ஜென்சி ஹெல்ப் லைன், இந்த குவெஸ்டினர் செஷன் ஒர்க் அவுட் ஆகல உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஹெல்ப் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1091 அப்படிங்கிற ஹெல்ப் லைனுக்கு நீங்க வந்து கால் பண்ணிட்டு ஒரு மிஸ்ட் கால் மாதிரி கொடுத்து உங்க ஏரியாவில்ட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா இமீடியட்டா இந்த 108 சர்வீஸ் மாதிரி வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி உங்களை வந்து காப்பாத்தி அண்ட் மத்தவங்க வந்து என்ன தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. சோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் டு டெல் இட் டு தி ஆடியன்ஸ். நேர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் நாங்க நம்புறோம். இது மாதிரி ஒரு கருத்துள்ள நிகழ்ச்சியில அடுத்த தடவை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்ஜி சக்தி சைனிங் ஆஃப். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஸ்டே

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ணணும்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்று ஆசையாக இருக்கிறது.
1: அமைச்சரே, என் தந்தை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர்தம் விருப்பம். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
2: ஒரு தருளும் வேண்டும் அரசே, இது மாம்பழம் காலம் இல்லை.
1: எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்று வந்து மாம்பழம் கொண்டு வாருங்கள். சேவர்களே, உடனே புறப்படுங்கள்.
2: அப்படியே ஆகட்டும் அரசே.
3: அரசரின் தந்தையார் முணங்கியபடியே ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். சேவகர்கள் பல திசைகளிலும் சென்று அலைகின்றார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவர்களுடைய தந்தை உயிர் பிரிகிறது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். காட்சி இரண்டு. இடம் அரசவை. கதாபாத்திரம் அரசர், அமைச்சர் தெனாலிராமன். அரசர்:
1: என் தந்தையின் இறுதி விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சி என்னை அழித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதி அடையாமலே உயிர் பிரிந்து விட்டது.
2: வருந்த வேண்டாம் அரசே, இதற்கே பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே.
1: என்ன வழி சொல்லுங்களே.
2: சொல்கிறேன் அரசே. 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்கள் தந்தையாரின் மனம் அமைதியடையும்.
1: ஆகட்டும் அமைச்சரே, விரைவில் இது நடக்க ஏற்பாடு செய்யுங்கள்.
2: அப்படியே ஆகட்டும் அரசே.
3: பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவர்களும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் அரசவை விகிட கவி தெனாலிராமன் அங்கு வருகிறார்.
4: இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அரசு நிறந்து போன தந்தையாரின் மனம் எப்படி அமைதி அடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாக உள்ளதே. இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன்.
3: ஒரு முடிவோடு தெனாலிராமன் செல்கிறான். காட்சி மூன்று. இடம் அரண்மனை. கதாபாத்திரம் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தெனாலிராமன்.
4: நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தந்தையாரின் இறந்து போன உங்களுக்கு தெரியும். என் தாய் தந்தையாரின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கின்றேன். இன்று மாலை என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெற்று உள்ளது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும்.
5: கவலை வேண்டாம், நாங்கள் உறுதியாக வந்து விடுகிறோம்.
3: காட்சி நான்கு. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் தெனாலிராமன். தங்க மாம்பழம் பெற்றவர்கள். மாலை நேரம். தெனாலிராமனின் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். அனைவரையும் குனிய செய்து முதுகில் பழுக்க காய்ச்சிய கம்பியில் தெனாலிராமன் சூடு போடுகிறார்.
6: ஐயோ, எரியுதே
2: அம்மா, சூடு தாங்க முடியவில்லையே.
3: சூடு போட்டவர்கள் வலி பொறுக்காமல் அலைகின்றனர். அச்செய்தி அரசவை எட்டுகிறது. காட்சி ஐந்து. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் அரசர், தெனாலிராமன், சூடு போட்டவர்கள்.
1: தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர்களுக்கு முதுகில் சூடு வைத்தாயாமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்?
4: அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டுக்கோலை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏற்பதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 துறவிகளுக்கு செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதால் இப்படி செய்தேன் அரசே.
1: பொருத்தமட்ட பேசுகிறாயே. இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதி அடையும்?
4: இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிட்டு இறந்து விட்டு தங்களின் தந்தையாரின் மனம் அமைதி அடைவதனை போல தான் இதுவே அரசே.

0: தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவறை அரசர் உணர்கிறார். அரசரின் முகத்தில் புன்முறுவல் பூக்கிறது.
1: மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறு செயலை உன் அறிவினால் தெளிய வைத்து ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க.
0: சூடு போட்டவர்கள் தலை கவிழ்ந்து நிற்றல்.
1: இந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததா? இந்த நாடகத்தோட கருத்து மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது.

0: You're listening to MOP 107.8 FM.
1: வெள்ள போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அணைச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போடாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டிலை வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினைச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நீங்க கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க ஆர்ஜே புவனா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் யூனிசெஃப் மற்றும் கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன். நம்ம எம்ஓபிசிஆர்எஸ் யூனிசெஃபோடு இணைந்து கோவிட் அப்ரோப்ரியேட் நார்ம்ஸ் பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ரேடியோ நிகழ்ச்சியிலிருந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம். நீங்க கேக்குறது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: நிறைய நாள் ஆச்சு ஸ்வரா, உன்னை பார்த்து. எப்படி இருக்க ஆரியன், எப்படி இருக்கான்? போன மாசம் தானே 4 வயசாச்சு அவனுக்கு.
2: ஆமாண்டி, ரொம்ப நாள் ஆயாச்சு. இந்த பேண்டமிக் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருது, வாழ்க்கையே அன்பேலன்ஸ் பண்ணிருச்சு. என் பையன் வேற ஃபுல்லா மாறிட்டான்.
1: என்னடி ஆச்சு, எல்லாம் சரியா தானே இருக்கு?
2: கேட்கவே கேட்காதடி, இந்த ஆஃப்லைன் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. லாக்டவுன்ல அவனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு போன் ஐபேட் அதெல்லாம் கொடுத்து பழகிட்டோம். இப்போ அது இல்லாம அடம் பிடிக்கறான்.
1: ஆரியனோட மெயின் ப்ராப்ளமே அவன் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி அது மேல அடிக்ட் ஆயிட்டான். இந்த ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஸ்டேஜ் வந்து பசங்களோட சோஷியல் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைம். இந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க எல்லார்கிட்டயும் பழக கத்துப்பாங்க.
2: இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்ல. இப்போ நான் எப்படி என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்?
1: முதல்ல படிப்படியா அவனோட ரொட்டீனை மாத்து. போன்ல கிரிக்கெட் கேம்ஸ் ஆடுறதை விட சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்கிற அவுட்டோர் கேம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அவனை ஆக்டிவா வச்சுக்க நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் பிரெயின் டெவலப்ட் கேம்ஸ் விளையாடுவே. கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும்.
2: சரி, இதெல்லாம் பண்ணி பாக்கறேன். எலக்ட்ரானிக்ஸ் கூட இன்னும் ஜாகிரதையா இருக்கும். பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் பாதுகாப்பா வச்சா போறாது, மென்டல் ஹெல்த்தும் முக்கியமா பாத்துக்கிறது அவங்களோட கடமை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. வெல்கம் பேக் மக்களே, நீங்க கேக்குறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஏ ரச்சனா, கேட்டியாடி, டிராமா ஆடிஷன்ஸ் ஓபன் பண்ண போறது. நீ போன வருஷத்துல இருந்து பேசிக்கிட்டே இருந்தே, இத பத்தி எந்த கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ண போற?
1: லக்ஷ்மி, ஆடிஷன்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
2: ஆடிஷன் பண்ண வேண்டாமா? அது எப்படி, ரொம்ப ஆர்வமா இருந்தியே. நான் கூட நினைச்சேன் ஒரு 2 வாரமா நீ இத பத்தி பேசவே இல்லையேன்னு. என்னடி ஆச்சு, இப்பெல்லாம் பேசவே மாட்டேங்கிற, எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்க.
1: என்ன சொல்றது, என்ன ஆச்சுனே தெரியல எனக்கு. ஒண்ணுத்தலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. போன வாரம் ஒரு ஆர்டிகல் முடிச்சிருக்கணும், அது இன்னும் பெண்டிங். எவ்வளவு வேலை பெண்டிங்கா இருக்கு தெரியுமா? நான் மாடல் ஸ்டூடெண்டா இருந்தேன், எல்லாத்தையும் டயத்துல முடிச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுனே தெரியல.
2: நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ.
1: நான் ஏற்கனவே நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு போய் உடனே தூங்கிடுவேன், அது மட்டும் தான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் வேலை பண்ற மூட்லயே இல்ல. அடிக்கடி சும்மா சும்மா சோகமாயிடுவேன், இல்லனா கோவம் வந்துடும். எப்பவுமே பயமா வேற இருக்கு, என்ன பண்ணனும்னே தெரியல.
2: பாவம் டினி, இந்த பேண்டமிக் அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது.
1: ஆமா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போது வேற மாதிரி இருந்தது. இப்போ சடனா படிக்கிற என்வாயர்மெண்டே மாறியாச்சு. லாக்டவுன் போது அட்லீஸ்ட் டீச்சர்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி டவுட் கேட்க முடிஞ்சது. ஆனா இப்போ ஆஃப்லைன் கிளாஸ்ல டீச்சர்ஸ் கேள்வி கேட்கும் போது சொல்லி கொடுத்தது எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு.
2: இத பாரு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணறது வந்து மென்டல் எக்ஸாஸ்டன் சொல்லுவாங்க. இந்த பேண்டமிக் அண்ட் லாக்டவுனோட ஸ்ட்ரெஸ், பயம், அன்சர்டன்டி எல்லாமேனால எல்லாரும் ரொம்ப மென்டலா சோர்வடைஞ்சாச்சு. கோவிட் போது எல்லாருக்கும் சடனா டெய்லி ஸ்கெட்யூல் சேஞ்ச் ஆயிருது. கரெக்டா எல்லாரும் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பி சடனா இப்ப ஆஃப்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. இது ஒன் தப்பு இல்லடி, இதெல்லாம் பேண்டமிக்கும் கோவிடோட சைட் எஃபெக்ட்ஸ்.
1: அது சரி, ஆனா இப்போ நான் என்ன பண்றது அத பத்தி?
2: நம்ம ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல் கவுன்சிலிங் சர்வீசஸ் புதுசா எடுக்கறாங்க, அதுக்கு நீ வேணும்னா சைன் அப் பண்ணலாம். அது வேண்டாம்னா அம்மா அப்பா இல்லனா ஃப்ரெண்ட்ஸ்ட கூட பேசி பாக்கலாம். ஆனா அதுவும் முடியாதுன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஆஃப் எடுத்துக்கோ. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரலனா பரவாயில்ல.
1: சரியா தான் சொல்ற, ஏதாவது ட்ரை பண்ணி பாக்கறேன். தேங்க்ஸ் லக்ஷ்மி.
2: பாத்துக்கோடி. பேண்டமிக் அண்ட் லாக்டவுனால ஸ்கூல் சில்ட்ரன் ரொம்ப மென்டலி சோர்வடைஞ்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா முக்கியமா ஞாபகம் வெச்சுக்கணும் that on the stress and tiredness கூட தனியா உட்கார கூடாது. Because அது உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ட இல்லனா அம்மா அப்பா எல்லாம் ஓபன் அப் பண்ணி ஷேர் பண்ண பாருங்க. ஈவன் பெட்டரா நீங்க ஒரு தெரபிஸ்ட் ஆர் ஸ்கூல் கவுன்சிலர் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா ஃபேமிலி யாராவது மென்டலி ட்ரெயின்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அவங்களை ஓபன் அப் பண்ண ஃபோர்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கூடவே இருங்க. நீங்க எப்போதும் கூட இருப்பீங்கன்னு உணர வைங்க. ஷேர் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. கேர் பண்றதுக்கு அவைலபிளா இருங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெஸ் டியூரிங் கோவிட் பத்தி நிறைய பேசியிருக்கோம். சோ இதே டாபிக் பத்தி ஒரு எக்ஸ்பர்ட்ட கேட்கலாம். சோ அது பத்தி கொஞ்சம் ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ளீஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் ஃபார் தி டே, மிஸ் எஸ் வந்தனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் வி கோப்போட ஃபவுண்டர். வந்தனா மேம் மெயினா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், கவுன்சிலிங், ஸ்பெஷல் எஜுகேஷன், ரீஹாபிலிட்டேஷன், பிஹேவியரல் ட்ரெயினிங் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஃபீல்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. ஆஸ் ஃபவுண்டர் ஆஃப் வீகோப், வந்தனா மேம் அவங்களோட விஷன் ஆஃப் அவேர் அரைஸ் அண்ட் ஆக்ட் மக்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக நிறைய எஃபர்ட் அண்ட் டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க. இந்த ரேடியோ நிகழ்ச்சிக்கு நேர்காணல் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி வந்தனா மேம். ஐ எம் ஷூர் தட் இந்த செஷன் எல்லாருக்கும் ரொம்ப நிறைய கத்துக் கொடுக்க போகுது. சரி, நம்ம ஸ்ட்ரெஸ் டியூரிங் கோவிட் பத்தி நிறைய பேசியிருக்கோம். சோ இதே டாபிக் பத்தி ஒரு எக்ஸ்பர்ட்ட கேட்கலாம். சோ அது பத்தி கொஞ்சம் ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ளீஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் ஃபார் தி டே, மிஸ் வந்தனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் வீகோபோட் ஃபவுண்டர். வந்தனா மேம் மெயினா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், கவுன்சிலிங், ஸ்பெஷல் எஜுகேஷன், ரீஹாபிலிட்டேஷன், பிஹேவியரல் ட்ரெயினிங் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஃபீல்ட்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. She is also a consultant at Child Trust Hospital, Nungambakkam. As founder of VCOP, Vandana ma'am, avangaloda vision of Aware, Arise and Act, makkalukku kattu kudukkaradhukaga nariya effort and dedication potrukanga. Indha radio nigarchikku neerkanal kudukka vandadhukku romba nandri Vandana ma'am. I am sure that in the session ellarku romba nariya kattu kudukka pogudhu. யா, ஸோ இங்கே எல்லாருக்கும் தெரியும் தட் நீங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்க்கு முதல் வாட்டி வரலன்னு. இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இங்கே வந்து பேசியிருக்கேங்க. போன வாட்டி வரும்போது கோவிட்

0: மன ஆரோக்கியம்னா மனநலத்தை சம்மந்தப்பட்டது தான் வந்து ஹெல்த், மன ஆரோக்கியம். இப்போ ஹெல்த்தோட மிக்ஸ்அப் ஆனது தான் மன ஆரோக்கியம். ஏன்னா ஹெல்த்தோட கம்ப்ளீட் வெர்ஷனில் இது எல்லாமே சேர்ந்தது. உதாரணத்துக்கு உடல் நலம், மனநலம், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நலம் அப்படின்றோம். மனநலம் அதில் ஒரு மெயின் காம்பனென்ட். எஸ் பேண்டமிக் அப்புறம் மனநலத்தை பற்றி ரொம்பவே ஜாஸ்தி விழிப்புணர்வு நிறைய பேர் டெஃபினெட்லி இதில் வந்து பாதிச்சிருக்கு. மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா ஹெல்த்தை வந்து எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண முடியும்.
1: ஸோ லாக்டவுனால ஸ்கூல் போகிற குழந்தைகள் ஜென்ரலாகவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனால் இந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஸ்ட்ரெஸ், எக்ஸாம்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கோவிட் லாக்டவுனாலெல்லாம் டீனேஜர்ஸோட மன ஆரோக்கியம் ஏன் அஃபெக்ட் ஆச்சு அண்ட் எப்படி அஃபெக்ட் ஆச்சு?
0: குழந்தைங்கள் டீனேஜ் ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஓரியன்ட் அவங்க யாருக்குமே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணால் பிடிக்காது. எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணால் பிடிக்காது. அப்போ பேண்டமிக்கில் வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக அவங்கள நம்ம ஒரு ரிஸ்ட்ரிக்டட் என்வாயன்மெண்ட்டில் வச்சதுனாலே வந்து அவங்களுக்கு ஒரு மன இறுக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு. அண்ட் டெஃபினெட்லி போஸ்ட் பேண்டமிக் வந்து மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் அமாங் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ் வந்து பல மடங்கு ஜாஸ்தியாயிருக்கு. அண்ட் இதில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு மனநலத்தோடைய பிரச்சனையில். ஒரு இந்த ஒரு பிரச்சனை, அதை தவிர்த்து வேற சில பதட்டம், யூனோ ஆங்ஸைட்டி, கெட்டிங் பேக் டு ஸ்கூல், எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ ஃப்ரீடம் அவங்களுக்கு இல்லாததுனால ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்க ஸ்கூலே பார்க்கல. தே ஸ்டார்டட் வித் ஆன்லைன் ஸ்கூலிங் அண்ட் இப்போ தான் தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் பேக் டு ஸ்கூல். ஸோ ஃபார் தெம் அட்ஜஸ்டிங் டு ஸ்கூலே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃப்ரீடம் இல்லாததுனால கண்டிப்பாக ஒரு மன இறுக்கம் வந்து உண்டாயிருக்கு.
2: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேர் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அவங்க கான்சன்ட்ரேஷன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருக்காங்க?
0: சி பீங் ஒரு சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறதுனால குழந்தைங்க எஸ்பெஷலி வந்து சே ஃப்ரம் ஒரு 6 to 9 இயர்ஸ், ஏன்னா ஒரு 3-3.5 இயர்ஸில் தான் அவங்க வந்து ஸ்கூல் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா டாப் ஸ்கூல்லையும் வந்து 1-1.5 hours ஆன்லைன் எஜுகேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க டியூரிங் பேண்டமிக்ல. பட் 3.5, 4.5, or 6 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்களுக்கு இந்த அட்டென்ஷனும் ஸ்கூல் அட்ஜஸ்டிங் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. அது வந்து பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து ரொம்ப ஒரு பேனிக் சுச்சுவேஷனை உண்டு பண்ணுது. பட் ஆஸ் அ மனநல ஆலோசகரை நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட். இப்போது ஜூன் ஜூலையில் ஸ்கூல் திறந்திருக்கு அப்படின்னா யூ கேன் வெயிட் அப் டு அக்டோபர் அண்ட் நவம்பர். ஓகே, ஸ்லோலி குழந்தைங்க வந்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ், அந்த அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனில் அவங்களுக்கு பாதிப்பு கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கான டிப்ஸை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் த மெயின் பாயிண்ட் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் ஹியர் இஸ் இட் இஸ் ஓகே இஃப் தே ஆர் மிஸ்டியூவஸ், இட் இஸ் ஓகே இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு அட்ஜஸ்ட் இன் த ஸ்கூல் ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ். ஓகே, பிகாஸ் டெஃபினெட்லி ஆன்லைன் எஜுகேஷன் இருக்கும்போது அம்மா அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவங்க 1-on-1 எஜுகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்டோட ஒரு டீச்சர் இல்லை மேக்ஸிமம் அண்ட் அதர் டீச்சர் அஸ் அ ஹெல்பர் வந்து கெட்டிங் தர் அட்டென்ஷன் வில் பி அ ப்ராப்ளம் அண்ட் மேக்கிங் தெம் செட் இஸ் அன் அதர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ அதனால இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் இஃப் த டேக் 1 or 2 months டு கெட் தெம் செல்ஃப் அட்ஜஸ்டட்.
1: ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா கிளாஸ் ரூமில்? அண்ட் கிளாஸ் ரூமில் அவங்கள கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஆக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமா?
0: எஸ் சம் சில்ட்ரன், சில குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா சி ஒரு நியூ என்வாயன்மெண்ட்ல போகும்போது வந்து இட் ஜென்ரலி எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்குமே வந்து இட் டேக்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கெட் யூஸ் டு தட் என்வாயன்மெண்ட் இல்லையா. ஸோ பிரெயின் ஹஸ் த கெப்பாசிட்டி டு யூனோ கெட் யூஸ் டு அ பர்டிகுலர் சிச்சுவேஷன் அண்ட் தென் இட் இல் அடாப்ட். இஃப் இட் டசன்ட் கெட் அடாப்டட் தென் ஓன்லி இட் இஸ் அ வரிசம் ஃபேக்டர். பட் வி நீட் டு கிவ் டைம் அண்ட் தென் வி நீட் டு ஹாவ் சம் பேஷன்ஸ். அண்ட் என்ன சொல்றது, ஜென்ரலி சில கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வி யூஸ் டு சஜஸ்ட், இப்போ வந்து டெஃபினெட்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். டீச்சர்ஸ் வந்து யூ ஹாவ் டு ட்ரை டு

0: Do some classroom management strategies before you actually get into your academics. So adha panna they are beautifully adjusting.
1: Okay. ஸோ டீனேஜர்ஸ்னாலே சும்மா வந்து ஜாலியாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இருக்காது அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தா அப்போது அவங்க பாடியில் சேஞ்சஸ்லாம் நடக்குது, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, கரியர் பற்றி கவலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க மென்டல் ஸ்டேட் அவங்க எப்படி நல்லா ஸ்டேபிளாக ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும்?
0: சி டீனேஜ் அப்படின்னாலே இட்ஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேஜ். ஓகே, தே ஆர் நீதர் அ சைல்ட் நார் அன் அடல்ட். இட் இஸ் அன் இன்பிட்வீன் டிரான்சிஷன் ஸ்டேஜுங்கிறதுனால நிறைய விஷயத்தில் அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ட் தெர் வில் பி அ லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் தட் ஹேப்பன்ஸ், பியூபர்ட்டி செட்ஸ் இன், ஓகே, பியர் குரூப் ப்ரெஷர், அண்ட் தே ஹாவ் த சம்திங் கால் சைக்கலாஜிக்கலி தட் ஈகோ டெவலப்மெண்ட். ஓகே, அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி, ஓகே, ஐ ஆம், ஐ நோ எவ்ரி திங், யூ ஷுட் நாட். ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா சொல்றத கேட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நவ் தே வாண்ட் தட் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதுனால இஃப் ஜென்ரலி இஃப் சம் அடல்ட்ஸ் எஸ்பெஷலி த பேரண்ட்ஸ் ஆர் த டீச்சர்ஸ் வென் தே ட்ரை டு சஜஸ்ட் சம்திங் தே மே ரிபல் they may rebel, and that rebelliousness we as an adult, again I say parents and teachers should know how to handle it and take it in a proper manner. So usual the transition is a bit difficult. Post pandemic it's absolutely more difficult than the children, because again as I said there are lot many other factors are involved, and teenage loves more freedom. Now when you don't give them the freedom then it becomes a problem. So in the edathila enna aguduna freedom illa na solla mudiyadhu, ipo vandu excess ah nariya freedom irukku because online indradnala they have their separate cell phones, they have their separate laptops and all that. What we need to do is we'll have to monitor them in a way that they shouldn't feel that we are constantly vigilant in terms of Swiggy and other things that you order you get it immediately. So that physical movement oda importance namba sonno appadina there will be a lot of mental health change in terms of behavior, so they will be able to adjust. So as a clinical psychologist na enna suggest panva appadina any form of exercise is good. So we being Indians I always say yoga is good because yoga stabilizes your mind and the body. Okay, and this is a period of lot of storm and stress. Adolescence is generally defined like that. Nariya or storm or stress or ko. So at the balance pandrathu this form of exercise helps. Other than that, if they like any other forms, I would definitely encourage them to do that, and that will stabilize their mental health.
2: ஸோ பேண்டமிக் போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ப்ரைவசி ஃப்ரீடம் கிடைக்கல, யாராலையும் வெளில போக முடியலை, வீட்லேயும் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இல்லை. இந்த லேக் ஆஃப் ஃப்ரீடம்னால ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது?
0: கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, அண்ட் போஸ்ட் பேண்டமிக் அண்ட் டியூரிங் பேண்டமிக்கு அடுத்தது வந்து மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா டீனேஜை ஹேண்டில் பண்ணுற பேரண்ட்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது மட்டும் தான் உண்டு பண்ணியிருக்கோன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் தட் இஸ் ஆல்சோ ஒன் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஏன்னா சின்ஸ் தே லவ் ஃப்ரீடம் அண்ட் தேர் வாஸ் நோ ஃபிசிக்கல் மூவ்மெண்ட். பட் அகெயின் சி டுடே சில்ட்ரன் அண்ட் யூனோ யங்கர் ஏஜ் குரூப் தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட், மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வாட் வீ கேன் டூ இஸ் வீ கேன் டாக் டு தெம், நெகோஷியேட் அண்ட் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் ஆஸ் ஏர்லி ஆஸ் ஒரு 3.5-4 இயர்ஸ் சில்ட்ரன் கிட்ட நம்ம வந்து உட்கார்ந்து கரெக்டாக புரிய வச்சோம் அப்படின்னா தே அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல். ஸோ இது எதனாலன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ரிப்பீட்டட்லி வி ஆர் பம்பார்டட் வித் கோவிட் நியூஸ் அண்ட் and you know the implications of it என்னங்கிறது தெரியுங்கிறதுனால they could take it. But only thing is as I told that being in one room or being in the same this thing has created some kind of a stress in them. Okay, so that can be relaxed in so many other ways because எனக்கு தெரிஞ்சு during covid லே வந்து lot of them have developed good new hobbies. Okay, that's a period of time that you explore something which is new. Iliya, nama routine lende or break, and I know the first COVID was really fun for everybody because it was a very relaxing time and family bonding actually happened at that time. So in a way it's positive, but in another way it is more of you know economic issues and lot of other things, other challenges ella varumbodhu I think only when the crisis comes we try to handle it, we talk about it like this and we come

0: up with solutions. So and vidathle I think they were able to handle it, and now it is, as you said, idha pathi nariya pesa aarambichirukanga. There were a time, like as you said, like I think almost or 4-5 years irkona vand, because COVID itself is another 3 years or plus. So adukku munadi stigma about mental health was too much. பீப்புள் யாருமே இதை பற்றி வந்து ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டாங்க. தெர் வாஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். எனக்கு தெரிஞ்சு ஈவன் இப்போ கூட வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸில் கவுன்சிலர்ஸ் கிட்டே போய் தே ஆர் நாட் வில்லிங் டு டாக் இஃப் இட் இஸ் இன்சைட் த கேம்பஸ். வீ கெட் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் அவுட் சைட். தென் ஐ ஆஸ்க் தெம், உங்கள் காலேஜ்லேயே இருக்காங்களே, உங்கள் ஸ்கூல்லே இருக்காங்களே, வை ஆர் யூ நாட் கோயிங்னா? ஸோ திஸ் லாட் ஆஃப் ஸ்டிக்மா இஸ் ஸ்டில் ப்ரிவேலிங், பட் இட்ஸ் ஆக்சுவலி ஸ்லோலி இட் இஸ் ஓ கம்மிங். ஓகே, நான் படிக்கும்போது என்னால் நான் சைக்காலஜி படிக்கிறேன்னு சொல்ல முடியல. Yeah, people used to look at me differently. But today, psychology has been there in every other college. When I studied, it was there only in 2 colleges. Okay, so to that level, mental health awareness has increased. So people are talking, people are taking some step and then working towards it.
1: நீங்க இப்போ சொன்னீங்கல்லையா, மென்டல் ஹெல்த் பத்தி பேண்டமிக் போது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னு, இதே மென்டல் ஹெல்த் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக் கொடுக்கறதுக்காக ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் என்ன பண்ணலாம்?
0: சி, இப்போ வந்து ஆஃப் லேட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ், நீட் அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்டூடெண்டோட மென்டல் ஹெல்த்தை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி த சூசைட் இஸ் மோர் காமன் அமாங் தீஸ் ஏஜ் குரூப் அண்ட் தே ஆர் மோர் வல்னரபிள் ஃபார் திஸ்ங்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் அ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அடல்ட்ஸ். ஐ வுடன்ட் புட் இட் ஜென்ரலி ஆன் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் பேரண்ட்ஸ். இட்ஸ் ஓவரால் சொசைட்டி responsibility that we have to give them a chance to talk. ஓகே, நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ இஃப் யூ கிவ் தெம் தட் டைம், இஃப் யூ கிவ் தெம் தட் ப்ரிப்ரேஷன், தென் தே வில் பி ஏபிள் டு கம் அண்ட் டாக் டு யூ ஓப்பன்லி அபவுட் எனி திங், குட் பி எனி திங் ஆன் த அர்த். பிகாஸ் இப்போ இன்றைக்கி வந்து நிறைய அப்யூசஸ் ஆர் வெரி காமன். ஓகே, நம்ம அப்யூஸுன்னு நம்ம யோசிக்கும் போது இமீடியட்லி நம்ம மைண்டுக்கு வர்றது செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி தான் வரும். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்யூசஸ் ஆர் தேர். ஃபிசிக்கல் அப்யூஸ், நெக்லெக்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ். ஸோ இந்த டீனேஜ் ஆர் போஸ்ட் பேண்டமிக்கில் யூனோ எனக்கு தெரிஞ்சு சம் ஆஃப் தெம் ஷிஃப்டட் ஸ்கூல், சம் ஆஃப் தெம் ஹவ் நெவர் மேட் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் கோயிங் அண்ட் தென் ஆக்சுவலி மீட்டிங் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் இல்லையா. ஸோ இட் டேக்ஸ் சம் டைம் ஃபார் தெம், அண்ட் சம் ஆஃப் தெம் ஃபைண்டிங் இட் ரியலி டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா, ஒன் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஹியர் இஸ் பேண்டமிக்கில் த கோர்ஸ் த லோட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் விச் தேர் டூயிங் இஸ் வெரி லெஸ் இப்போ ஆக்சுவல் ஸ்கூலிங் போன உடனே த லோட் இஸ் பீன் again the same. Some kids are not able to get back to the same this thing, and because of that enna agudhu na ungalku nariya learning related issues varudhu, and learning related issues varumbodhu obviously the self esteem will go down and they get bullied. Because of that the mental health crises are increasing. So indha maadhiri edhavadhu or issues irundha there should be some avenue for them to open up and then talk. So and the avenue namba create pannom appadina I think we can bring down the stress.
2: கோவிட்னால நிறைய பசங்க அவங்க ஃபேமிலி இல்லைன்னா நண்பர்கள் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்போ யாராவது ஒரு லவ்ட் ஒன்னை கோவிட்னால லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்?
0: எஸ் டெஃபினெட்லி, பேண்டமிக் டைமில் வி ஹவ் லாஸ்ட் மெனி லைவ்ஸ், அண்ட் சில பேருக்கெல்லாம் வந்து ஐ ஹர்ட் லைக் போத் த பேரண்ட்ஸ் தே ஹவ் லாஸ்ட் அண்ட் ஆல் தேட். அண்ட் அதுக்கு வந்து வி ஜென்ரலி டூ சம் கிரீஃப் கவுன்சிலிங் ஆர் பிரீவ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அண்டு சி என்னென்னா அந்த அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. பிகாஸ் என்னென்னா, சி இஃப் வி ஆர் லூசிங் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் லைஃப், அண்ட் ஆப்வியஸ்லி தேர் will be pain for a period of time, and on the time la namu avanga kitta poi solla mudiyadhu neenga kavalapadadinga aladinga kashtapadadinga nu solla mudiyadhu. So what we can do is do more of supportive work for them. Supportive work kuduthom appadina then there will be a way of ventilating. They will be crying, they will be having lot of post traumatic stress disorder. It's a big trauma for them, it's a big trauma. So on the traumatic stress disorder la or usually small traumas alla irundha within 1 week, 10 months, they 10 weeks kulla vandu it will settle down. But if it is persisting for 6 months period of time la and still they are not able to adjust appadina, I would definitely recommend for a professional help, because this is again a mental health condition. லைக் எப்படி ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம வந்து வி சஜஸ்ட் தெம் டு கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட், திஸ் இஸ் ஆல்சோ இஸ் அ மென்டல் ஹெல்த் கண்டிஷன் விச் தே ஹாவ் டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இஃப் தே சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தென் இட் கேன் பி சார்ட்டட் ஈஸிலி.
1: இப்போ யாராவது இந்த மாதிரி லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லைனா கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டா இல்லைனா ஆஸ் அ லவ்ட் ஒன் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், எப்படி அவைலபிளா இருக்கலாம்?
0: As you rightly said, unga idilende I'll take a word available. You have to be available for them. Okay, neenga edhume na solren illa, neenga kashtapadada kavalapadada, na paathukuren, na irken, na solren, idella evlo da sonnalum what they have lost you cannot replace, right? So adanal enna pannalana, you should be available for them to listen. Counseling is nothing but listening to them without being any judgment. It's basically a non-judgmental, genuine, unconditional listening and, you know, showing that empathy for them. I wouldn't say sympathy, it is more of empathy for them. So if you just, you know, be there for them, available, listen to whatever cribs and, you know, cryings that they are doing it, for some period of time, you know, nammaloada Tamil kalacharathile there is a thing called opari. Okay, when somebody passes away, there is this 21-day ceremony they have where they try to cry out, they try to talk about things and all that. அது கொஞ்சம் வெண்டிலேஷன் முடிஞ்ச உடனே திங்ஸ் வில் செட்டில். ஆஃப்டர் தட் மேபி அகெயின் 1 year when they have again that thing, they may think about that and it may come up. But இப்போ அந்த kind of opportunity இல்லை. People, due to their fast-paced life, they finish it everything like a, you know, fast-paced this thing and run. And the ventilation aspects illadadunala, for some people, it just gets accumulated. And it comes later in some form of a trauma. So just be there as a listening friend. Give them that emotional support. That's more than enough.
2: But teachers-la enna panna mudiyum indha mari or situation? Avangalala edhaavadhu udhavi panna mudiyum?
0: Teachers, adha sonna, any adult is the same. I don't differentiate teachers and parents and all that. But yeah, one thing different is like teachers are the first level counselors. Because most of the time a student spend is in the school or in the college. So I think ஒரு teacher கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி கண்டிப்பாக அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு ஒரு டீச்சருக்கு தெரியல அப்படின்னா தென் தென் ஷீ மே நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் இல்லையா, ஷீ ஆர் ஹீ மே நாட் பி ஏபிள் டு ஹெல்ப். ஸோ வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் அ டீச்சர் இஸ் டு நோ அ லிட்டில் பேக்ரவுண்ட் அபவுட் த ஸ்டூடெண்ட் தட் யூ ஆர் டீலிங் வித். தட் வில் கிவ் தெம் அ பிக்சர் அஸ் டு ஹவு சென்சிட்டிவ் திஸ் பர்சன் இஸ், ஹூ ஆர் த ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் அவைலபிள் இன் தேர் ஃபேமிலி, யூனோ எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு டீச்சருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் இட் வில் பி easy for her because she can delegate certain things to certain people and then, you know, the works become easy. So teachers should be aware of the student and little bit about their background and that will help.
1: So இதனோட கடைசி question ma'am, இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான அட்வைஸ்னா அது என்னன்னு நீங்க சொல்லுவீங்க?
0: பேண்டமிக் டைமில், கோவிட் டைமில் நம்ம எல்லாரும் வந்து வேக்சினேஷன், கோவிட் வேக்சினேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் கோவிட். அதே மாதிரி ஆஸ் எ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஐ வுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் மென்டல் ஹெல்த் வேக்சின் இல்லையா. வேக்சினேஷன்றது என்ன, ப்ரிவென்ஷனுக்காக தான். அப்போ வந்து மோர் தென் கோவிட் வந்து இன்னைக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தான் நிறைய இருக்குது, மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் தான் நிறைய இருக்குது. தட் மேபி பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக் ஆர் யூனோ ஜென்ரலி ஆல்சோ த பர்சன் இஸ் மோர் சென்சிட்டிவ், மோர் வல்னரபிள் அப்படின்னா கோவிட் வுட் ஃபர்தர் அக்ரிவேட், பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் வுட் ஃபர்தர் அக்ரிவேட். ஸோ அந்த மாதிரி வேக்சின்னா ப்ரிவென்ஷன். அப்போது மென்டல் ஹெல்த்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினெட்லி தெர் ஆர் டூ பீஸ் விச் ஐ காமன்லி ஃபாலோ விச் இஸ் அ வெரி ஃபேவரட் திங் ஆஃப் மைண்ட். இந்த டூ பீஸ் வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஒன் இஸ் பிசிக்கல் அண்ட் அதர் சைக்கலாஜிக்கல். பிசிக்கலி யூ நீட் டு பி ஆக்டிவ், ஓகே, யூ ஹாவ் டு பி டெஃபினெட்லி ஆக்டிவ். அண்ட் சைக்கலாஜிக்கலி மீன்ஸ் யூ ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஓகே, இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறது கிடையாது. இது ரெண்டுமே நம்ம பண்ணோம்னா தேர் இஸ் லாட் ஆஃப் பிரெயின் மெக்கானிசம் தட் சேஞ்சஸ். ஓகே, ஆஸ் சிம்பிள் அஸ் தட், என்ன சொல்ற, நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறீங்க, யூ ஆர் டேக்கிங் பாத், யூ ஆர் ப்ரெஷிங், ஆர் யூ மைண்ட்ஃபுல்? நோ, நன் ஆஃப் இஸ் ஆர் மைண்ட்ஃபுல். வி டோன்ட் இவன் நோ வெதர் வி ப்ரெஷ்ட் ப்ராப்பர்லி, ரைட்? ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் அண்ட் பி கான்ஷியஸ் அபவுட் தேட், தென் வாட் ஹேப்பன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் என்ன ஆகுனா, ஆங்ஸைட்டி மீன்ஸ் யூ திங்க் அபவுட் த ஃபியூச்சர். டிப்ரெஷன் மீன்ஸ் யூ திங்க் அபவுட் த பாஸ்ட். ஸோ வி ஜென்ரலி ரெக்கமெண்ட் தட் யூ பி இன் த ப்ரெசன்ட் மோமெண்ட். ஸோ லாட் ஆஃப் திஸ் சைக்கலாஜிக்கல், த செகண்ட் சைக்கலாஜிக்கல் பி, ஐ சஜஸ்ட் லாட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் எக்ஸசைஸ். மைண்ட்ஃபுல் பேஸ்னா மெடிடேஷன் பண்ணுறது சொல்லலை. நீங்கள் சாப்பிட்றீங்களா, மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க. டீ குடிக்கிறீங்களா, மைண்ட்ஃபுல்லாக டீ குடிங்க. ஓகே, யூஆர் டிரைவிங், பி இன் தட் ப்ரெசன்ட் மோமெண்ட். ட்ரை ஸ்டார்ட் வித் த 2 minutes அண்ட் தென் ஒர்க் அப் டு 20 minutes. இஃப் யூ ஜஸ்ட் டூ தட், பிலீவ் மீ, தஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் இன் த பிரெயின். ஓகே, நாவ் ஃபிசிக்கல் மூமெண்ட், எக்ஸசைஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த பிரெயின். ஓகே, அகேன் ஐ எம் சேயிங் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் இன் த பிரெயின் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்டன் மெக்கானிசம்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும் போது அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் ஓல்ட் ஏஜில் ஷ்ரிங்க் ஆகும் இதெல்லாம். ஸோ இந்த ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது தட் ஏரியா கெட்ஸ் ஆக்டிவேட்டட், இட்ஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட். அண்ட் வென் ஷ்ரிங்கேஜ் டசன்ட் ஹேப்பன், தென் யோர் பிரெயின் இஸ் மோர் ஆக்டிவ். வென் யோர் பிரெயின் இஸ் மோர் ஆக்டிவ், பிரெயின் இஸ் த சென்ட்ரல் மெக்கானிசம் டு ஹேண்டில் ஆல் த அதர் இதுன்றதுனால யூ ஹாவ் டு டேக் கேர் in terms of doing these 2 P's in your life so that you will be vaccinated forever.
2: இப்போ வந்தனா மேம் கிட்ட கேள்வி கேட்கிறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க, அது என்னன்னு கேட்கலாம்.
3: ஹலோ
0: ஹலோ,
3: வணக்கம் மேம், என்னோட பேரு மீனு.
0: வணக்கம் மீனு, சொல்லுங்க.
3: மேம், என்னோட ஸ்மால் டவுட் என்னன்னா, இப்போ பேண்டமிக்ல எல்லாருமே மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நான் போன் திறந்தாலே நான் வந்து பேண்டமிக்ல நிறைய இன்ஸ்டாகிராம் அண்ட் நிறைய சோசியல் மீடியா பாத்துட்டு இருக்கும் போது வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃபுளுன்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும் போது இந்தியன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் நான் கம்பேர் பண்ணும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி ஒரு கோபம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன் நம்ம கல்ச்சர் மட்டும் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதரவம் வந்துச்சு அந்த பேண்டமிக் டைம்ல. ஸோ நான் வந்து ரொம்ப ரிபெல் பண்ண ஆரம்பிச்சேன், ஏன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எல்லாம் வந்து 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறாங்க, ஏன் நம்ம கல்ச்சர்ல இந்த மாதிரி இல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகவோ இல்லை எனக்கு அது ஒரு கோமாவோ டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இல்லை, உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃப்ரீடம்னு சொல்றீங்களா?
3: எஸ் மேம், இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அவர் 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட தே கேன் டேக் தியர் ஓன் டிசிஷன்ஸ், தே ஆர் இண்டிபெண்டன்ட், தே கேன் மூவ் அவுட் ஃப்ரம் தியர் ஹவுஸ். பட் இதெல்லாம் இங்க பண்ணோம்னா, நம்ம இந்தியன் கல்ச்சர்ல பண்ணோம்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன்ல தான் போய் முடியும். வந்து இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு திமிரா பண்றா, ஏன் இவ்வளவு மோசமா பண்றா, அவ்வளவு ஒழுங்கா வளர்க்கல, இதுதான் ரொம்ப படிக்க வைக்க கூடாது, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் அதோட டெவலப் ஆயிடும் இங்க நம்மளுடைய லோக்கல் செட்டப்ல, அட்லீஸ்ட் இன் மை ஃபேமிலி நான் சொல்றேன். ஸோ எனக்கு இது ஒரு கோபமா தான் வந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ன்ற தாண்டி ஏன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீனேஜர்ஸ்க்கும் பொதுவா அந்த மாதிரி சோசியல் மீடியாவோ இல்ல மற்ற கல்ச்சரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பாயிண்ட் எனக்கு டெவலப் ஆகுது. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
0: கண்டிப்பா இந்தியன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அங்கே வந்து வி ஆர் ட்ரைங் டு அடாப்ட் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் தெம், அவங்களும் நம்ம கிட்டேருந்து சில விஷயங்க அடாப்ட் பண்ணுறாங்க இல்லையா? யோகா இங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃபேக்ட் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் விச் தே அப்ரிஷியேட் ஃப்ரம் ஹியர். ஓகே, தே ஆர் பிகமிங் மோர் என்ன சொல்கிறது, கான்ஷியஸ் அபவுட் ஈட்டிங். பட் நம்ம வந்து நிறைய வெஸ்டர்ன் இது அடாப்ட் பண்ணுறோம். சி, ஆஸ் எ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலாக நான் என்ன சொல்வேன்னா, விச் இஸ் குட் இன் விச் எவர் கல்ச்சர் யூ கேன் அடாப்ட் இட். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அங்கே இருக்கிற இந்த ஃப்ரீடம், இதை வந்து நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு டூ தட். பட் நீங்க எந்த கான்டெக்ஸ்ட்ல எந்த விஷயத்துலன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட் திங், எஸ் நம்ம கல்ச்சர் இஸ் பீன் எவால்விங் லைக் தட், வேர் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் சம் அடல்ட். ஓகே, லெட் இட் பி அவர் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ். ஏன்னா இங்கே என்னன்னா, மாதா பிதா குரு அப்படின்னு நம்ம ஒரு அந்த இதை இருக்கிறதுனால, வென் வி ட்ரை டு கோ அகேன்ஸ்ட் தெம் தென் இட் பிகம்ஸ் ப்ரொஜெக்டட் லைக் தட். பட் I tell you, நீங்க ஏன் அகேன்ஸ்டா போகணும், யூ கேன் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். இங்க பாருங்க, இந்த விஷயம் அங்க நல்லா இருக்கு, வை டோன்ட் வி அடாப்ட், வை டோன்ட் யூ டெவலப் தட் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் டு ஹூ எவர் பர்சன் ஹூ இஸ் பிளாக்கிங் டு யூ. இப்போ அவங்க பிளாக் பண்றாங்கன்னா, தே மே பி சம் வேலிட் பாயிண்ட்ஸ் வை தே ஆர் பிளாக்கிங். இஃப் யூ ஹாவ் சம் வேலிட் பாயிண்ட்ஸ் விச் இஸ் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ், யூ புட் இட் அக்ராஸ். அதை நீங்கள் முன் வச்சு, அதை நீங்கள் அவங்கள புரிய வச்சு, உங்களுக்கு அதில் அவங்களுக்கு அதில் வந்து ஓகே அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் கோ ஹெட். எனக்கு எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணக்கூடாது, இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்ப பேக்வேர்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஐ ஆல்வேஸ் சீ விச் எவர் இஸ் குட், whichever is constructive, which is very important, more than good. If it is constructive, then I think you can go ahead and do it.
3: Thank you so much, ma'am. Na kandipa indha communication aspect maybe develop panna try pandren. So thank you so much.
0: Communication, negotiation பண்ணீங்க அப்படின்னா யூ வில் வின் இன் லைஃப். பிகாஸ் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நெகோசியேஷன் தெரிஞ்சிச்சுன்னா வி ஆர் த வின்னர்ஸ். ஸோ ஐ விஷ் யூ பி அ வின்னர்.
3: Thank you so much, ma'am. Thank you so much, ma'am.
1: இன்டர்வியூ முடிவுக்கு வருது. இந்த செஷன் எனக்கு பர்சனலாக நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் டெஃபினட்டாக என் லைஃப்பில் இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் ரெலவெண்ட்டாக தான் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ அமைதியாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கூட லைக் கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுத்து கொடுக்கறதுக்காக லைக் ரொம்ப நன்றி மேம். அண்ட் அகெயின் இந்த இன்டர்வியூக்கு வந்து டைம் செட் அசைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி.
0: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு எம்ஓபி சிஆர்எஸ் யூனிட்லேருந்து கால் வந்தபோது ஐ வாஸ் ஃபஸ்ட் திங் ஐ அக்செப்டிட். ஏன்னா எனக்கு வெளியில் வரணும். அண்ட் எனக்கு இங்கே வந்து ஐ ஆல்சோ ஃபீல் வெரி யங். அண்ட் ஐ ஆல்சோ அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் யூனிசெஃப் ஃபார் taking this project, because mental health evlo were important factor, and especially among the children and the college going students. Yana orthrode development vande avangalode younger generation oda hand la irukkiradnala iniki more than physical health, mental health is very very important, because if you are mentally stable you are physically through. இல்லையா? ஸோ அதனால யூனிசெஃப் அண்ட் சிஆர்எஸ் ஐ சிஆர்ஏயா okay. So I really wish to thank UNICEF and CRA in which is working in collaboration with CRS. So it's really a wonderful platform. So I wish enna madri innu nariya mental health professionals and inga invite panni idha pathi pesuninga appadina the listeners will get benefited. And since it's a community ingradnala it will reach to far people. And mental health is something that we have to keep talking about it in order to enhance it. So thanks for giving me the opportunity, and I wish to come back again. Thank you.
1: இந்த ரேடியோ நிகழ்ச்சியிலிருந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம். நீங்க கேக்குறது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
2: என்ன போனா ஏன் இவ்ளோ சோகமா இருக்க?
1: இல்லடி ஓவியா, லாக்டவுன்ல எனக்கு வீட்ல இருந்து அழுத்து போயாச்சு. இந்த கோவிட் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கேன். இந்த கோவத்தை எப்படி அடக்கிறதுனே தெரியல.
2: எனக்கும் அப்பப்போ வீட்டுல உட்காந்து இருந்து கடுப்பா வருது. ஆனா இப்போ கண்ட்ரோல் பண்ணவும் கத்துட்டு இருக்கேன்.
1: அது எப்படி?
2: எனக்கு ரொம்ப கோபமா வந்தா நான் ரூம்குள்ள 2 நிமிஷத்துக்கு நிதானமா உட்கார ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேலயும் கோவம் போலனா என் கோவத்தை வெளில எடுக்க ஏதாவது ஒரு அவுட்லெட் கண்டுபிடிப்பேன். லைக் ஒரு எக்ஸசைஸ், டிராயிங், பாட்டு, டான்ஸ், அந்த மாதிரி.
1: ஆக்சுவலி ஆமாண்டி, நானும் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்பப்போ கோவம் வந்தா நான் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணிடுவேன். வீட்டுல பாத்திரம் தீப்பேன், இல்லைன்னா தரைய பெருக்குவேன்.
2: முக்கியமா நான் நிறைய சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுவேன். அது தவிர எவ்வளவு பேர் இந்த பேண்டமிக்னால எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா நானும் என் ஃபேமிலியும் பாதுகாப்பா இருக்கும். அதை பத்தி நினைச்சாலே நான் கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுவேன்.
1: இந்த நியூஸ் சேனல் டிவி எல்லாமும் ரொம்ப பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பயம் வருதுடி. அந்த டென்ஷன்லயே எனக்கு கோபமாயிடுது சம்டைம்ஸ். சோ அதுவும் கொஞ்சம் லிமிட் பண்ணிடுறேன். வேண்டிய நியூஸ் மட்டும் பாக்குறேன்.
2: இதெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டாக்டிக்ஸ். இனிமேல இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம்.
1: சரிடி, பண்ணலாம். லாக்டவுன்ல சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் பயத்தையும் வீட்டுல உட்காந்து நிறைய கோவம் வரலாம். இந்த கோவத்தை தப்பான வழியில செலுத்த கூடாது. ஆனா சும்மா அடக்கியும் இருக்க கூடாது. கோவம் வரும்போது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம். புக் படிக்கலாம், பாட்டு கேட்கலாம், டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. நம்ம உடல்நிலை மற்றும் மனநிலை நம்ம தானே பாத்துக்கணும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. ஐ ஹோப் தட் இந்த எபிசோடு உங்களுக்கு டீனேஜர்ஸ் அண்ட் சில்ட்ரனோட மன ஆரோக்கியம் பத்தி கொஞ்சம் கத்து கொடுத்துருக்கு. இந்த லெசன்ஸ் நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். இது உங்க ஆர்ஜே புவனா. நீங்கள் கேட்டது MOP CRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: community, our pride.
1: எப்படி இருக்க? ரொம்ப நாளா ரேடியோ ஸ்டேஷன் பக்கம் ஆளே காணோம்.
2: ரொம்ப நாளா இல்ல, ஒரு வாரம் தானே?
1: ரொம்ப நாளு, ஒரு வாரம். என்ன, எதுக்கு லீவு?
2: ஒரு வாரமா பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது.
1: என்னது பேக் பெயின், அதுவும் உனக்கா இந்த வயசுலயா?
2: ஆமா தானு, இப்பெல்லாம் அங்கங்க மழை நீருக்காக ரோட்ல பள்ளம் எல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. பஸ் ரூட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஊரையே சுத்திட்டு கூட்டிட்டு வராங்க. பஸ்லயே ரொம்ப நேரம் டிராவல் பண்றதுனால பேக் பெயின் அதிகமா வருது.
1: ஓ, உடம்ப பாத்துக்கோ யுவா.
2: சரி சரி வா, ரெக்கார்டிங் டைம் ஆச்சு, போலாம்.
1: ஓ ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க அர்ஜே தனுஸ்ரீ மற்றும்
2: அர்ஜே யுவா. அப்புறம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதோட நீங்க இன்னும் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த ஷேர் பண்ண வந்திருக்கோம்.
1: ஆமா மக்களே, நம்மள நிறைய பேருக்கு உடம்பு வலி வர்றது இப்பெல்லாம் சாதாரணமான விஷயமா இருக்குல்ல? அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும். ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போற பசங்க முட்டி வலி, கால் வலி, கை வலி, தலைவலின்னு நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்மளா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மள நிறைய பேர் சொல்றது இப்பெல்லாம் ஃபுட்டு சரியில்லை, கரெக்டா? ஆனா உண்மையிலே இதுக்கெல்லாம் ஃபுட்டு மட்டுமா காரணம்? ஃபாஸ்டா போகணும் ஃபாஸ்டா போகணும்னு ஃபியூச்சரை நினைச்சு போயிட்டு இருக்க இந்த காலத்துல யாருமே தன்னுடைய பாஸ்ட், அதாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க.
2: ஆமாங்க, அந்த காலத்துல வயசானவங்களே குனிஞ்சு நிமிந்து வயல்ல வேலை பார்த்தாங்க. அதனால 90 வயசு ஏன் செஞ்சுரி கூட அடிச்சாங்க.
1: அட ஆமாயுவா, அப்பெல்லாம் முரத்தை வச்சு புளியவே ஓட விட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் முரத்தை கூட தூக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
2: ஆமா தனு, என்னால கூட முடியல.
1: என்னது, முரத்து தூக்கவா?
2: அட அது இல்லம்மா, எல்லாரும் சொல்ற மாதிரிதான். என்னோட அம்மா அப்பா கூட ஸ்கூலுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே படிச்சுட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு பஸ்ல போயிட்டு வரவே டயர்டா இருக்கு. அப்பப்ப கை கால்லாம் கூட வலிக்குது.
1: என்ன யுவா, ஒரு யூத்தா வந்துட்டு இப்படி பழைய எஸ்டிடி பூத் மாதிரி பேசலாமா?
2: அட என்னமா நீ யூத்து பூத்துன்னு, நானே என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஓ சரி சரி சரி, ஜோக்ஸ் அபார்ட். அப்போ இன்னைக்கு மக்களுக்காக சொல்ல வந்த விஷயத்த நீயும் நல்லா கேளு.
2: நம்ம இன்னைக்கு யோகாவை பத்தி தானே பேச போறோம். ஆனா யோகா டே தான் June 21 முடிஞ்சு போச்சே, இப்ப ஏன் நம்ம அதை பத்தி பேசணும்?
1: யுவா, யோகான்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர ஃபெஸ்டிவல் கிடையாது. அன்னைக்கு மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சூரிய நமஸ்காரம் அப்புறம் மூச்சு பயிற்சி ஆசனா எல்லாம் பண்றது இல்ல. அதெல்லாம் டெய்லி கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும்.
2: இரு இரு, சூரிய நமஸ்காரம் தானே, இதை பற்றி எனக்கும் தெரியுமே, நானும் ஸ்கூல்லலாம் பண்ணியிருக்கேனே. இதை பற்றி நான் சொல்கிறேன் கேளு. சூரியனை வணங்கும் முறையே சூரிய நமஸ்காரம். ஆசனம், பிராணாயமம், மந்திரம், அப்புறம் சக்கர தியானம், இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பலவிதமான எக்ஸசைஸ்லாம் வச்சு அதோட ஒரு 12 ஸ்டெப்பை ஆக்கி கம்ப்ளீட் உடற்பயிற்சி தான் சூரிய நமஸ்காரம். இது சுவாசம், உடல், மனம் அப்படின்ற மூன்றையுமே ஒன்றா சேர்த்து செய்கிற உடற்பயிற்சி முறை. சூரிய நமஸ்காரம்ல இருக்க மெஜாரிட்டியான ஆசனம் நம்ம உடல் சீரா செயல்பட உதவுது.
1: சூப்பர் யுவா, சூரிய நமஸ்காரம் பத்தி இன்னும் டீடைலா நான் சொல்றேன். பிராணாசனம், அஷ்ட உட்டாசனம், அஷ்ட பாதாசனம், தந்தாசனம், ஏக பாத சிரசாசனம், ஆஷ்டாங்க நமஸ்காரம், பூஜங்க ஆசனம், அதோமுக்க சுவாசாசனம், ஆஷ்வ சஞ்சலாசனம், உட்டாசனம், அஷ்ட உட்டாசனம், இதெல்லாம் தான் அந்த 12 சூரிய நமஸ்கார ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க.
2: இதை எப்போல்லாம் செய்யலாம்னா, மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது, ஈவினிங் சன்செட் ஆகும்போது பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் சன்ரைஸ் சன்செட்டில் பண்ணுறது நல்லதுனா, சன்னில் இருக்க விட்டமின் டின்ற எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகும், ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. பெரியவங்க வயசானவங்களாம் சாப்பிட ஃபுட் டைஜஸ்ட் ஆகாமல் சரியாக தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறதுனால சரியாக டைஜஸ்ட் ஆகி நல்லா தூக்கம் வரும், ஆரோக்கியமாக இருப்பீங்க.
3: ஹலோ ஹலோ, என்னப்பா என்னை விட்டு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறீங்க போல, என்ன விஷயம்?
2: அதெல்லாம் ஒன்றும் இல்லை மெர்லின், நாங்கள் யோகா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்.
3: என்னது யோகா பற்றியா? அதுவும் நம்ம தனுஷ்ட்ரீ வச்சுட்டே நீ யோகா பற்றி பேசிட்டு இருக்க.
2: ஏன் தனு வச்சு பேசுனா என்ன?
3: அட என்னப்பா, உனக்கு தெரியாதா நம்ம தனு நேஷனல் லெவல் யோகா சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்கா?
2: ஓ அப்படியா, சொல்லவே இல்லை.
3: ம், ஆமாம். சரி வா, தனுஷ்ரீகிட்டே போய் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சு கேட்டுக்கலாம்.
2: சரி.
3: ஹாய் மக்களே, நான் தான் உங்க அஜய் மாலின். சரி, இப்போ ஏன் கூட யோகால சாம்பியன்ஷிப் வாங்கினா நம்ம தனுஷ்ரீ இருக்கா, அவங்க கிட்ட இதை பத்தின சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தனு.
1: ஹாய் மாலின், எப்படி இருக்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஐ அம் ஃபைன்.
3: சரி தனு, நீ யோகால நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்க. ஸோ உனக்கு யோகா அப்படின்ற ஒரு விஷயம் எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? யாரோட கைடன்ஸ் மூலமா நீ யோகாவை ஸ்டார்ட் பண்ண?
1: நான் வந்து பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் வந்து யோகா ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க, கோச்சிங் கிளாஸு. ஸோ அப்போ எனக்கு பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை. நான் அந்த விஷயத்தை போய் அப்படியே எங்கள் டேடி கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பாவும் வந்து சரி ஓகே யோகா கிளாஸ் தானே, ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அண்ட் தட்ஸ் ஹவ் யோகா ஸ்டார்டட் ஃபார் மீ.
3: ஸோ உன்னோட ஸ்கூல் மூலியமாகவும் டேடி மூலியமாக தானே யோகா ஸ்டார்ட் பண்ண? சரி, நீ பிரைமரி ஸ்கூல்லேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக நீ அப்போ ஒரு குட்டி போனால் தானே இருந்திருப்ப. ஸோ அந்த வயசில் யோகா அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீ எப்படி யோகா போய் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண?
1: உண்மையிலேயே எனக்கு அப்போ அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எங்கள் அப்பா வந்து நான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன், அகாடமிக்ஸ் வைஸ் நான் கொஞ்சம் ரொம்ப புவராக இருக்கிறதுனால என்னை வந்து யோகா கிளாஸில் சேர்த்து விட்டார். அதுதான் மெயின் ரீசன், அட்லீஸ்ட் யோகாலையாவது ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. அப்போ வந்து நான் யோகா ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு அப்போ தெரியல, நான் கொஞ்சம் நல்லா நான் கிளிக் ஆவேன் அப்படின்னு.
3: சரி, பொதுவாகவே யோகா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அப்புறம் அந்த ஆசனாஸ், போச்சஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீ யோகா பண்ணுறப்போ உன் மனநிலை என்னவா இருந்துச்சு? இதெல்லாம் புரிஞ்சுதா? இதை நீ எப்படி ஃபீல் பண்ண?
1: யோகா அப்படின்றது நம்ம ரெகுலராக பண்ணினே இருந்தோன்னா நமக்கு அந்த பண்ணுற கஷ்டம் தெரியாது. நம்ம எப்போனா ஒரு வாட்டி கஷ்டமான ஆசனா அதெல்லாம் பண்ணோன்னா அப்போ தான் அந்த உடம்பு வலி அதெல்லாம் வரும். எனக்கு வந்து எங்கள் சார் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த ஒரு வாரம் வந்து ஃபுல்லாகவுமே மூச்சு பயிற்சி தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அந்த மூச்சு பயிற்சி மூலயமா நேச்சுரலாகவே நம்மளுடைய உடம்புல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி உண்டாகும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த வீக்லலாம் வந்து அந்த பேசிக்கான ஸ்டெப்ஸ், லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பத்மாசனா, நீல்டன் போடுற வல்ஜராசனா அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துன்னு இருந்தார். என்னோடய சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு கம்பி மாதிரின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அது ஒரு பக்கமாக வளைச்சோன்னா ஒரே பக்கமாக தான் வளைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியும், நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஒரு ஆசனா பண்ணோன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பேக்வர்ட் பெண்ட்டும் பண்ணி ஒரு ஆசனா பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணாதான் நம்மளோட உடம்பு நம்ம வந்து எதிர்பார்க்குற ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்கும்.
3: ஓ, யோகாவில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சரி சரி, இப்போ யோகா நார்மலாகவே எல்லாரும் பண்ணலாமா, இல்லை இவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா?
1: யோகான்றது யாரெல்லாம் செய்யலாம்னா, முதுகு புறத்தில் அப்புறம் இடுப்பெலும்பில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள தவிர சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஏன்னா எல்லாமே ஒரு அளவு தான். பிரேக் இல்லாமல், அதுவும் ப்ராப்பர் கைடன்ஸே இல்லாமல் யோகா கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. என்னுடைய சார் வந்து அவர் சின்ன வயசில் யோகா பண்ணும்போது ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு ஆசனா பண்ண போய் அவருக்கு மூச்சு கூட ஒரு வாட்டி பிடிச்சின்னு இருந்திருக்கு. அது கொஞ்சம் சீரியஸான நிலைமை கூட போயிருக்கு. ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து தேவை யோகா பண்ணுறதுக்கு.
3: ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. அதே மாதிரி சரி, இப்போ யோகா பற்றி இவ்வளோ நேரம் நம்ம மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நீ யோகா பற்றி என்ன சொல்ல விரும்புகிற?
1: மக்களே, யோகா அப்படின்றது நார்மலாக நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. காலை தூக்கி கழுத்தில் போட்டு அப்புறம் அதே காலை வந்து கையில் இருக்க கேப்லலாம் விட்டு எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே ஷாக் ஆகியிருப்பீங்க. எப்படியா இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக யோகாலாம் பண்ணுறாங்க, நம்மளாலலாம் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. டெய்லி நம்ம செய்கிற வேலையிலேயே வந்து யோகா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நீல் டவுன் போடுங்க, முட்டி போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த முட்டி போடுறது கூட அது ஒரு ஆசனா தான், அது பேர் வஜ்ராசனா. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு கூட தெரியும், பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் கூட புத்த கோணாசனம் அண்ட் பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சக்கராசனம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. வேலைக்கு போகிறவங்க, டைம் இல்லாதவங்கலாம் சும்மா டெய்லி ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம யுவா சொன்ன மாதிரி அந்த 10 minutesல வந்து சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணலாம். ஏன்னா அந்த 12 steps சூரிய நமஸ்காரம்ல இருக்கிறது ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸசைஸ் ப்ராசஸ். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும்.
3: சரி மக்களே, தனுஷ்ரீ சொன்னதை இது வரைக்கும் நல்லா கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். செயலின்றி ஞாபகங்கள் இல்லை, ஞாபகங்கள் இன்றி செயல் இல்லை. அது போல கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது மக்களே. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மக்களே, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம எதையும் பண்ணாதீங்க. சரி மக்களே, இதோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தனு மற்றும் உங்கள் ஆர்ஜே மலின் மற்றும்
2: ஆர்ஜே யுவா.
3: நீங்கள் கேட்டு கொண்டிருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: கம்யூனிட்டி ஆப் ரைட். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.
1: இன்னைக்கு இளைஞர்கள் பல சாதனைகள் செஞ்சுட்டு வந்திருக்கா வராங்க, உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இளைஞர்கள் அப்படின்னாலே வந்து சினிமாக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து மொபைல்ல கண்டுபிடி பேசிட்டு இருக்கிறது, சும்மா நெட்ல ஏதாவது வந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் சிலருக்கு இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க, இன்னைக்கு இளைஞர்கள் சத்தம் இல்லாம பல சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஒரு காலத்துல வந்து இளைஞர்கள் எங்கிட்ட 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்த பாரத தேசத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கேட்டது இளைஞர்களை தான். சோ இன்னைக்கு இளைஞர்கள் தான் நாளைக்கு வருங்கால இந்நாட்டோடைய செதுக்கிற சிற்பிகள், அதாவது மன்னர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே இல்லைங்க. நம்மளுடைய எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு ஒரு இளைஞர்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம், அதாவது பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காரு, நம்ம வானொலிய ரெகுலரா கேக்குறாரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சயின்ஸ் பத்தியும், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுடைய தாக்கத்தினால அவரு சில நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாவே வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து இப்ப செய்ய போறாரு அப்படிங்கறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு குறிப்பு வந்து நம்ம சொல்லலாம் அவரை பத்தி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் என்ன?
2: என் பேர் வந்து ஆதித்யன். நான் வந்து ஸ்ரீ சீதாராம் வித்யாலயா விஸ்மாமலத்துல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
1: உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுல இருக்கு இப்போ?
2: ஆக்சுவலி நான் இப்ப வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் மெயின் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு டெவலப் சம் new inventions and other things. Scientist aganum or biological scientist aganum, genetic engineering la la idu pannanum abindrathu dhaan en interest. Athoda illama ennala mudinja varaikku india ku na evlo contribute panna mudiyumo adha contribute pannanum nenikiren. Na periyavanga nanne
1: endha maadhiri contribution, adha science thurai illaya illa neenga sonna maari medicine illaya illa vandu oru samudaya seerthirthangal illaya endha maadhiri ella neenga vandu edhirkaalathila vandu ungalaude contribution nala ipdi ella maathalam appdinu ungalku oru kanavu இருக்கும் இல்லீங்களா?
2: நான் வந்து இந்தியாவோட இப்ப சயின்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் டெவலப்பிங் நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புது புது டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப வந்து காம்பிட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்காங்க. அதனால வந்து மெயின் நானும் வந்து சயின்ஸ்ல நிறைய ஈடுபட்டு சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ்ல புதுசு புதுசா ஈடுபட்டு நிறைய விருதுகளையும் இதுவும் இந்தியாவுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய ரிசர்ச் பண்ணும், அதுலதான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட். இந்தியாவை அந்த ஃபீல்ட்ல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்றேன்.
1: சரி, இந்த இதுக்கு தேவையான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க? எப்படி வந்து உங்களால வந்து காம்படிட் பண்ண முடியுது? இப்போ நீங்க சொன்னீங்க சயின்ஸ் இதெல்லாம், சோ இப்போ வந்து வெளிநாட்டுல வந்து இப்போ நிறைய வந்து சயின்ஸ் பத்தின போட்டிகள் எல்லாம் நடக்குது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கறாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
2: எனக்கு இதுவரைக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்கல, இனிமேல் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா வர டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் மெயினா நினைச்சுக்கிறது நெட்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் யூஸ் ஃபார் கேம் விளையாடுறதுக்கோ, இல்ல சும்மா நெட்ல பாட்டு கேட்கறதுக்கோ, இல்ல

0: இது பண்றதுக்கோ சும்மா சைட்ஸ் விசிட் பண்றது மத்தவங்களோட சாட் பண்றதுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுல நான் நெட் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. இப்ப வளர இப்ப இந்த ஏஜ்ல வந்து நெட்ன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா இருக்கு. நெட்ல வந்து உலகத்துல கிடைக்காத எல்லா என்னென்ன கிடைக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்குது. அதாவது வித்இன் செகண்ட்ஸ். இப்ப அதாவது இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராமகிருஷ்ணனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அது வந்து இந்தியாவுக்குள்ள அந்த நியூஸ் அதாவது நம்ம டிவில செய்திகள் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு அனௌன்ஸ் பண்ண 2 செகண்ட்ல நெட்ல வந்துருச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு இன்ஃபர்மேஷன். நெட்ன்றது நெட் வச்சுதான் நான் வந்து எவ்ரி திங் ஐ புதுசு புதுசா வர டெக்னாலஜியோ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நெட்ல பிளாக்ஸ் ஓபன் பண்றாங்க, ஃபாரம்ஸ் ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்ம வந்து அந்த மாதிரி பிளாக்ஸோ ஃபாரம்ஸ்லயோ நம்ம போய் விசிட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டை வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா மெயின்லா வந்து ரிசோர்சஸ் கேதர் பண்றது மோஸ்ட்லி வந்து நெட்ல இருந்தா கேதர் பண்ணுவேன். அது மூலமா வந்து என்னோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே நான் சொல்லலாம்.
1: இதுதான் எப்பயுமே வந்து ஒரு டெக்னாலஜியில வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எப்படி வந்து மொபைல்ல வந்து நன்மை இருக்கு தீமை இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து நெட்ல வந்து வெறும் சாட்டிங்க்கும் வெறும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் விளையாடுவாங்க சில பேர், நீங்க சொல்ற மாதிரி வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க, அந்த மாதிரி வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாம அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நெட் நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்து இப்ப பிளஸ் ஒன் படிக்கிறீங்க இல்லைங்களா, எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
0: நான் வந்து பயாலஜி குரூப் படிக்கிறேன்.
1: உங்களுக்கு வந்து எழுத்துல ரொம்ப ஆர்வம் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களோட பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. சில கவிதையெல்லாம் கூட இப்ப நீங்க எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. சரி, எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
0: ஆக்சுவலி வந்து எழுதணுங்கிற ஆர்வம் வந்து என்னோட அம்மாவை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு. எங்க அம்மா வந்து நல்ல பேச்சாற்றலும் நல்லா எழுதுவாங்க. நானும் அந்த மாதிரி அம்மாவால முடியுதே நம்மளாலேயும் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து ஆற்றல் வந்து எனக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. என்னோட அம்மா மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுறதோ பேசுறதோ நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கதைகள் எழுதுவீங்களா இல்ல எழுதிருக்கீங்களா?
0: கதைகள்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கேன் இப்போதைக்கு.
1: எழுதுறேன். எத்தனை கதைகள் இது வரைக்கும் எழுதிருப்பீங்க?
0: இப்போதைக்கு குறைவான நம்பர் ஒரு 10 தான் எழுதிருப்பேன். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய எழுதுவேன்.
1: இந்த கதைகள்லாம் வந்து புத்தகங்கள்ல பிரசுரமாயிருக்கா?
0: அப்படி ஆனது இல்ல. நான் ஒரு டைம் வந்து தினமலருக்காக எழுதின அந்த சிறுகதை போட்டி வரும் அதுக்காக ஒரே ஒரு டைம் எழுதியிருக்கேன். ஆனா அது வந்து ஒரு பேட் லக், ஆனா அது பப்ளிஷ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நானும் ஒரு பெரிய எழுத்தாளன் ஆவேன் அப்படின்றதுல எனக்கு. அப்புறம் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சயின்ஸ் புதுசு புதுசா இப்ப வர டெக்னாலஜி வச்சு சயின்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒழுங்கா, அதனோட அதை எப்படி யூஸ் பண்ணா அதனால வரக்கூடிய நன்மைகள் அந்த மாதிரி வச்சு கதைகள் எழுதுறது பழக்கம் எனக்கு.
1: சரி, அதான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க சயின்ஸ் வச்சு அதிகமா எழுதியிருக்காரு. அதாவது வந்து கிரைம் நாவல்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்கு குடும்ப நாவல்கள் எழுதுறதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சயின்ஸ் பத்தி நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு குறிப்பா வந்து இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எழுதுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து குறைவா தான் இருக்காங்க. சோ நீங்க வருங்காலத்துல அந்த சயின்ஸ் பத்தின விஷயங்களை அழகா கவிதையில, அப்புறம் வந்து கட்டுரைகள்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையோட, இன்னும் வந்து ஒரு கருத்து ஆர்வத்தோட, ஒரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா சீக்கிரமே அதை வந்து மக்களுக்கு போய் சென்று சேரும். அதுவும் குறிப்பா தமிழ்ல எழுதுற உங்களுடைய முயற்சிகள் ரொம்பவே நாங்க பாராட்டுறோம். நீங்க கதைகள் சொன்னீங்க, ஆனா அந்த கதைகள் வந்து பிரசுரம் ஆகினாலும் சரி ஆகலனாலும் சரி நீங்க உங்க கதைகளை வந்து எங்க MOP சமுதாய வானொலி நேயர்களோ வந்து நீங்க வந்து வாசிச்சு காமிக்கலாம். அதுக்கு வந்து எப்பவுமே MOP வந்து ஆதரவு கொடுக்கும். சோ அடுத்த தடவை வரும்போது உங்க கதைகளை எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம நேயர்கள் நிச்சயமாவே ரசிச்சு கேட்பாங்க.
0: ரொம்ப நன்றி மேடம் இப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம்டா ஒரு கதையோட நான் வருவேன்.
1: சரி, நீங்க வந்து வேற என்னென்ன மாதிரியான ஸ்கூல் போட்டிகள்ல குவிஸோ இல்ல வந்து இந்த எழுத்து போட்டி இல்ல என்ன அந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்களா?
0: அந்த மாதிரி நிறைய கலந்துட்டு இருக்கேன். முக்கியமா வந்து நான் வந்து ரொம்ப சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட ஏற்கனவே. அதனால நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மீட் ஒரு காம்படிஷன் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. இப்போ படிப்புனோட சும்மா அதிகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்றதை கொஞ்சம் ஊதி வச்சிருக்கேன். அபவுட் ஒரு 5th-6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ஸ்க்காக போவேன். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்டேட் லெவலில் நடந்த ப்ராஜெக்ட்ல 3rd place வந்தேன். அப்புறம் வந்து இதுக்கு பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து பாலஸ்ரீ அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்கு ஈக்குவலன்ட்டு. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு கேட்டபோது நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போனேன். நான் நேஷனல் லெவல் வரைக்கும் போனேன். ஆனால் அங்கேயே ஒரு பேட் லக், எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்து பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து இந்தியாவிலே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வயசு வந்து 13. நான் தான் யங்கஸ்ட் பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு நான் தான் யங்கஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற எனக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சது.
1: ஓகே, அது வந்து இந்த லிம்கா சாதனை புத்தகம்ல வந்திருக்கா?
0: அதெல்லாம் வரல. அது எப்படின்னா பேட்டன்ட் வெளி வந்த பிறகுதான் அது வந்து எதுக்காக இருந்தாலும் அனுப்ப முடியும். அவர் அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன்.
1: ஓகே, அப்ளிகேஷன் கொடுத்த லெவல்லே வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து இந்த சின்ன வயசுல பேட்டன்ட்காக கொடுத்ததில்ல. வாழ்த்துக்கள் ஆதித்யா, தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி வந்து உலக அளவுல போய் நீங்க வந்து கலந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு முன்னோடியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு முறை சொன்னீங்க பேட் லக் பேட் லக் பேட் லக் சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நேஷனல் லெவல்ல நீங்க போனதே வந்து உங்களுக்கு ஒரு குட் லக் தான். சோ வந்து முயற்சி திருவினையாக்கும். இவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணி நீங்க வந்து நேஷனல் லெவல்ல போயிருக்கிறதே உங்க ஏஜ்ல வந்து ஒரு பெரிய வெற்றி தான். சோ அதனால வந்து நிச்சயமா வந்து அந்த வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு தொடரும். சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பேட் லக் சொல்லக்கூடாது அடுத்த தடவை.
0: ஆமா மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன். சொல்லல,
1: நீங்க சொன்ன மாதிரி வந்து எதிர்காலத்துல வந்து இன்னும் நிறைய வந்து சயின்ஸ் பத்தின ஃபிக்ஷன்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் மூலமா வந்து மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு கதைகள், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு, ப்ராஜெக்ட் எல்லாம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட கண்டிப்பா பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சின்ன சின்ன அறிவியல் தகவல்களை கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு சொல்லலாம். சோ நிறைய வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இதனால வந்து பெனிஃபிட் அடைவாங்க.
0: ஆமா மேடம், நீங்க சொல்றது நல்லது, நல்ல ஐடியா அது. நான் வந்து முயற்சி பண்றேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்காக எம்ஓபி ரேடியோக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஈவன் இன்னொன்னு சொல்லணும்னா எம்ஓபி ரேடியோ நான் கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். மத்தவங்க பண்ற அந்த ஹெல்த் டிப்ஸ் அது இதெல்லாம் கூட நான் நிறைய கேட்டிருக்கேன். இது மூலமா ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட வந்திருக்கு. நம்ம கூட ரேடியோல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, நம்ம கூட இதெல்லாம் பண்ணலாமே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லாமே அப்படின்ற இன்ஸ்பிரேஷன்ல தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி எப்பவுமே வந்து முன்னோடியா இருக்கும். சோ அந்த வகையில உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. உங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ வந்து பலருக்கு வந்து அது ஒரு நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்க பண்ண போறீங்க?
0: இன்னைக்கு வந்து நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் நோவாக்கள்னா என்ன, அதனோட வகைகள், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அப்புறம் இப்ப கூட ஒரு சூப்பர் நோவா நிகழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பெட்டல் கூஸ் அப்படின்னு ஒரு ஒரு நட்சத்திரம், அது 1000 மில்லியன் வருஷங்கள் வாழ்ந்து முடிச்சிருச்சு, அது இப்ப வெடிக்கிற தருவாயில இருக்கு. அது நிகழும் போது சூப்பர் நோவான்றத என்ன இப்ப இந்த ஜெனரேஷன் மக்கள் நேரடியா நம்ம பார்க்க முடியும், அத பத்தி ஒன்னும் சொல்ல போறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்வைன் ஃப்ளூ ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உலகத்தையே வந்து ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து அப்படியே வந்து யாரை பார்த்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ, எங்க பார்த்தாலும் அதே பயம், எங்க பார்த்தாலும் எனக்கு வந்துட போது உனக்கு வந்துட போத்து, திடீர் மரணங்கள், இப்படிலாம் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தது அந்த ஸ்வைன் ஃப்ளூ. அதை பத்தின அது அதுனா என்ன, உண்மையா ஸ்வைன் ஃப்ளூன்றது வந்து பன்றிகள்னால பரவக்கூடிய ஒரு வியாதியே இல்லை, ஆனா அந்த பன்றிகள் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, டெய்லி டெய்லி நம்ம வாயில வந்து வந்து போகுது. அதனால அதை பத்தி அதனோட அதுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வுகள், அப்புறம் வந்து அது வர அது எதனால பரவுது அப்படின்றத பத்தி நான் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பாம்புகள் பத்தி ஒரு சின்ன ஒரு இது. பாம்பு வந்து என்னன்னா வந்து அது உண்மையா வந்து ரொம்ப ஒரு கொடிய பிராணியோ, நம்ம கண்கள்னால பாக்கிறதுக்கு அது ஒரு கொடிய பிராணி மாதிரி இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே ஒரு கொடிய பிராணி கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிக அளவுல பாம்புகள் வந்து அதனோட தோலுக்காகவும் மற்ற இதுக்காகவும் அதை நிறைய பேர் கொன்னுடுறாங்க. அதோட இல்லாம அந்த பாம்புகள்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட இதுல. அதை பார்த்தோன்னே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணினோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிருக்கு மனுஷங்க நடுவுல. அந்த எண்ணத்தை போக்கணும். அதோட இல்லாம பாம்புகள் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த நிலையில. அது ஏன் அந்த அப்படி குறைஞ்சு போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு அழியற நிலையில இருக்க ஒரு பாம்பு மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு இதை வந்து இதை பத்தி நான் இன்னைக்கு இது பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் நான்காவது வந்து இந்த தமிழ், இப்ப இந்தியா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரையும் தலை நிமிர வச்ச ஒரு வேதியியலாளர், ஒரு ஆராய்ச்சியாளர், இப்போதைக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கா, அவரை பத்தி ஒரு இது. அவர் வந்து இப்ப நோபல் பரிசு பெற்றிருக்காரு, வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன்றவர். அவர் ஒரு புகழ்ந்த ஒரு கவிதை எழுதியிருக்க. நோபல் பரிசுன்றது இந்தியர்களுக்கு ஒரு எட்டா கனியாவே இருந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களா யாருமே நோபல் பரிசே இல்லை, அதனால இந்தியர்கள் அதனால வந்து அது ஒரு எட்டா கனியா போச்சு. இப்ப இவர் வென்று எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்காரு, அவரை புகழ்ந்து ஒரு கவிதை. அப்புறம் வந்து ஐந்தாவது வந்து முக்கோணங்கள் பத்தி. முக்கோணம்னா வெறும் ட்ரையாங்கிள், சும்மா அது வந்து மேத்தமேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியில ஒண்டிதான் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா முக்கோணங்கள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானவை. இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா டிராபிக் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஸ்டாப்போ இல்ல இதுவோ ஒரு நான் வாக்கிங் இது வருது அப்படின்னா போட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. அது ஏன் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க அப்படின்றது இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொன்னோம்னா அது பிரெயினை டக்குன்னு போய் ரீச் பண்ணும். ட்ரையாங்கிள் வடிவத்துல இன்ஃபர்மேஷன் போறதே அதுக்காக தான். ட்ரையாங்கிளா சிம்பிள் போறது பார்த்த உடனே பூமிக்கு, அதாவது பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனாலதான் அது வந்து யூஸ் பண்றாங்க. அதனோட யூசஸ், அப்புறம் அந்த பித்தாகரஸ் தியரம், அப்புறம் ஒரு தியோட லைட்னு ஒரு கருவி இருக்கு. அது வந்து இப்ப நீங்க ஒரு மலை எங்கேன்னு பாக்குறீங்கன்னா மலை எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு நீங்க மலை ஏறினாதான் தெரியும் காலத்துல. ஆனா அந்த தியோட லைட்ன்ற கருவி இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மலையோட ஹைட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது ஏறாமலே. அதை பத்தி பண்ணிருக்கேன். அப்புறம் மழைன்றது எவ்வளவு இப்ப ரொம்ப முக்கியமான, இப்ப இந்தியாலேயே வந்து ரொம்ப உலகத்திலேயே வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருந்தது. ஆனா வர வர மழை வந்து பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்க நடக்கிற மாற்றங்கள், அதனால நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நீங்க வங்கியில பணத்தை போட்டு எடுத்துக்கிறீங்க, எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த மாதிரி இப்ப மழை நீரை வந்து மழை நீரை சேமிக்கிறீங்க. மழை நீர் சேமிச்சுட்டு இப்ப வந்து வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா மழை நீர் சேகரிப்பு முறைகளை நம்ம நீர் வங்கிகள்னே சொல்லலாம். நீரை சேமிச்சுட்டு வறட்சியான காலம், நீர் நிறைய வரும்போது அதை சேமிச்சுட்டு வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த மழை நீர் சேகரிப்பு, அதை பற்றி நான் இதெல்லாம் சொல்ல போறேன். அதோட இல்லாம கடைசியா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பூமியில வந்து நிறைய ஏற்கனவே நம்ம மாசுபடுத்தியாச்சு ஏற்கனவே. இப்ப என்ன மனுஷன் என்ன இப்ப யோசிக்கிறான்னா ஆல்டர்னேட்டிவ் வேற எங்கேயா போய் அவனால இது வாழ முடியுமா? ஏன்னா ரொம்ப நச்சுக்கூட்டல் ஜாஸ்தியா போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷனால பூமியில வாழ முடியாது. அதனால அவன் என்ன யோசிக்கிறான்னா இப்ப வேற எங்கேயா போய் வாழ முடியுமா அப்படின்ற ரிசர்ச்ல தான் நாசா விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்ற தேடும் போது மூன், அதாவது நிலவுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா அந்த விஞ்ஞானிகளுக்கு கண்ணில் தெரியுது. பூமியில போய் நிலவுல வாழலாம், பூமி அதாவது பூமியில நிலவுல போய் நம்ம வாழலாம். அந்த மாதிரி அது அது பேஸ் பண்ணி ஒரு கவிதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வந்து +2 +1 ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் வந்து நீங்க வந்து சயின்ஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை வந்து தமிழ்ல மக்களுக்கு புரியற மாதிரி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றப்போ இதை கேட்கறப்பே நம்ம நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நீங்க வந்து நம்ம MOP சமுதாய வானொலியில வந்து பல விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பேசலாம். அதுக்கு வந்து அதுக்கு நீங்க நிறைய வந்து ப்ரிப்பேரும் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு முடியுதோ டைம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்து பேசலாம், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. ஆதித்யா நீங்க வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன்.
0: நன்றி உங்களுக்கும் நான் நன்றி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன மாதிரி ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால என்னோட வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ அண்ட் எம்ஓபி ரேடியோக்கும்.

0: நேயர்களோட வந்து தாராளமா பகிர்ந்துக்கலாம். நீங்க வர வேண்டிய முகவரி எம்ஓபி வைணவ மகளிர் பெண்கள் கல்லூரி, நுங்கம்பாக்கம், சென்னை. நீங்க போன் பண்ண வேண்டிய எண் வந்து 6512133333.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: ஏய், பஸ் வந்துடா.
3: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட். உள்ளவா உள்ளவா.
2: ஏய், ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
4: ஏய், பரவாயில்லடா.
5: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, அவர் கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோள் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பாக்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டு வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதா ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆனேன் அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்களா?
6: இது கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்குன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது? சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டப்புறம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கும். நம்ம அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவன் வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவன் வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்தை ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு. என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழியை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவை கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கிறது தான். ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ணா?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டை லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டை இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான். சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்ல, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது. பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி comes to the parents.
5: நீங்க அவ்ளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைய எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம்
5: தான்.
6: இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான் குழந்தை.

0: கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகளை விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா, எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல குழந்தை அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேத்துட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பல விதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழக பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காதனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
1: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆன்டி அவா கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
0: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
1: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாதபோது கத்துக்க
0: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லனால அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்ல செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும்.
1: ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி.
0: ஓகே ஆன்ட்டி, தேங்க் யூ சோ மச் ஆன்ட்டி. நீ ராக எடுத்துட்டு நானே சொல்லிடு, இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட் பிகின்.
2: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது பூ சுத்தலாம் வாங்க.
3: It has been long time I came to Chennai. It's so boring, man. I need a break. What do we do?
4: Hey, Sweetu, don't get so bugged up, okay? I think we can go on a one-day tour somewhere. Sometime. What say?
3: Yeah, sure. But where do we go?
4: Actually, I have an idea of going to Auroville. I think it's a really fabulous place. And, you know, it's really peaceful and all. And it will help you rejuvenate, you know, get back to college life and stuff.
3: Oh, okay. Is it a shopping mall? Or
4: no, actually, as I told you, I think it has a lot of things. It has a meditation center, it has a temple, it has a lot of shopping malls as well. Not shopping malls, actually, but it has places where you can shop. It has loads of restaurants. It has a lot of bookshops and all, if you want to, you know, read books and stuff. Actually, there's a... I want to tell you something about the meditation hall. The meditation hall has a small opening where a ray of light will pass, okay? And that's the only lighting that is there in the meditation hall. And the area where the light falls will be as white as crystal.
3: Ya salam. Whoa. Really?
4: Yeah.
3: I just can't imagine how it would look. I really, really want to go. When do we go?
4: Wait, listen to this. When that light is as white as crystal, right? And just that light is enough for the huge structure. Whoa. It's enough for the whole room.
3: Amazing, man.
4: It's natural light. So, I'm sure you want to see that. Why don't we go tomorrow? I'll arrange some conveyance. We'll go tomorrow.
3: Yeah, sure. We'll go.
4: It takes just, you know, one day. It's just a day's trip from and to Chennai.
3: Cool.
4: And it's around 2 hours away. It's on the way to Pondicherry. So,
3: cool.
4: Yeah.
3: Let's see. Hey, yeah, we can go there too. Hey, you know what? I just heard it from one of my friends that students are making some program on Chennai Live show, some Chennai Live. It's a program like they're going to suggest some more places from what and all is there in Chennai and all.
4: Okay.
3: Let's listen to it and we'll see who's going to get interviewed.
4: Oh, it's an interview.
3: Yeah, so we can get a lot more information, no? Where and all we can go.
4: Yeah, I think that's apt for both of us. Okay, put on the radio, I say. Come on. Hello, listeners. You are listening to MOP Community Radio at 107.8. Today, as a part of our package, The Road Less Traveled, we have Dr. A.C. Mohandas from the Department of Tourism. He is the director and the managing director of the Department of Tourism in Tamil Nadu. A very warm welcome to you, sir.
5: Thank you.
4: Sir, to begin with, when people hear the place Tamil Nadu, when we talk to them about Tamil Nadu, they know about Rameshwaram, they know about Udagamandalam, they know about Brihadeeshwara Temple. But there are a lot of other places that are equally picturesque and hold equal historical value, sir. Could you mention like a few places that fall under this category?
5: Well, it's a very good question. You know, Tamil Nadu, it's a different state when compared to other states in India. Normally, we used to call it is Indian subcontinent. Tamil Nadu is within the Indian subcontinent and it has got all the characteristics of a subcontinent. If you take mountains, we do have serene mountains. We do have pristine beaches. We are having historical monuments and heritage sites. Besides that, the culture and other things. It has got the oldest culture in the world. That's why our language got the status of classical language.
4: Wow.
5: And as you said that there are other places. You know, normally people know about Rameshwaram, Mamallapuram, Udagamandalam. Besides this, beyond Rameshwaram and beyond Udagamandalam, we are having lesser known tourist place. The Tamil Nadu Tourism Development Corporation has identified nearly 42 lesser known tourist places, starting from Valparai to Tirukkadaiyur. I can give many examples. The beautiful scenic beauty is Meghamalai in Theni district. Then the Tirupadai Marudur in Tirunelveli district. Valparai in Coimbatore district. Pollachi, it is also the lesser known tourist place. Srivillibuttur, it is a lesser known tourist place. Then Nagapattinam, Trancobar. If you take Trancobar, Trancobar has got its history and architectural importance. The Trancobar Fort, built by the Danish, even stands as a beautiful fort today. And in India, the first printing press was introduced only in Trancobar.
4: Oh, wow. Wow, you have mentioned a lot, sir. In fact, ivlo edangal irukkaradhu kuda na namma neergalukku illa namakku kuda avlo theriyadhu. But ipo neenga sonna madri every place has a history behind it. Neenga sonninga illaya, there are a lot of historical places that every place has a history behind it. And usually if you ask a person what is your opinion on history, they'd say that it is boring. Ana ipo Tamil Nadu la vande if you look at cultural history, it is really rich. And if you look at the cultural historical point of view, what do you think differentiates one place from the other in India itself, sir?
5: The thing is, ma, normally people say history is boring. That is, you know, if I am in my house or if I am confined to my native place or one single place, I don't know anything about this world or even my country or even my state or even my town. If I come out, if not Megasthenes, if not Yuan Swang, if not Fa Yan, if not Periplans, if they come out of their places and write the world's history, nobody knows where is Mesopotamia, where is Sumeria, and what about Hindu civilization. So history, it gives you an identity. And it clearly explains your ethnicity. Everybody has got their own characteristics. And these characteristics can be reflected only when you travel. If you are within a place, certainly you are not going to know anything. In Tamil Nadu, as I said earlier, it has got a very, very, very, very good history. Not only the kingdoms, the Chera Chola Pandya. Besides that, after that, the British people came, the Chalukya came, the Pallava came. Many invasion we have faced. Yet, still we are preserving our culture and heritage because of the deep historical, what I can say, we are not, yeah, historical value, and we are not forgetting that. In those days itself, we are talking about the merchant navy and marine enterprises. If you take Pandya kingdom, the Korkai, it was the marine port for the Pandya kingdom.
6: Okay.
5: And for Chola, the Pumbuhar.
6: Okay.
5: And Chera kingdom, it is known as now the present Kochi. So, our people, they lived a marvelous life. Because of various innovations, invasions, we are not able to come up or cope up with the real history, and it is mingled and it is diluted.
4: In fact, you said that we had naval we had naval affiliates with abroad. As in, I remember reading in Ponniyin Selvan that in the time of Rajaraja Chola, it was the first time that a navy ship was sent to Indonesia, I think, sir?
5: No, yeah, Indonesia, Kadaram, in those days, up to Cambodia, that was known as Chola Desam.
4: Oh, wow.
5: In those days, the Bay of Bengal, now we are calling that as a Bay of Bengal. That was called as Chola Lake, Cholargalin Eri.
4: Wow.
5: Even today, if you go back and read the history, you will know. And you might have seen for this 1,000-year celebration, the Tamil Nadu Tourism has given an advertisement in leading news magazines.
4: Yes, sir.
5: There you can see the Chola's naval power. And there we have mentioned the Bay of Bengal as Chola's Lake.
4: Wow. So, either way, almost a lot of places, Velinadla kuda, the Tamilargal, they've been really famous. It's amazing, sir. Ipo Velinadu pathi pesumbodhu, what is the thing that differentiates Indian tourist spots from foreign tourist spots, sir?
5: See, Indian tourist spots, it is natural and it is not man-made. Whereas, in foreign tourist spots, it's all man-made except a few natural scenic beauties like Amazon, Niagara, and other places. Most of the places and the Colosseum.
4: Yes.
5: These are all the places we can say it is somewhat natural and it has got historical value.
4: Mm-mm.
5: And even Colosseum, we cannot say it is a man-made one.
4: Yes.
5: But here in Tamil Nadu, we are having beautiful waterfalls. When compared to India, Tamil Nadu is the only state, each and every district has got at least one waterfall.
4: Okay, okay.
5: You cannot see the same thing in other district or other states inside Tamil Nadu.
4: So, wow, that's amazing. This digesting the fact that we are from Tamil Nadu and there's so much in Tamil Nadu that many people have to find out is such a fascinating fact, sir. Coming to Tamil

0: some pictures. See, when the man who has beautifully chiseled the statue, he didn't write his name below the statue. What right you are having to write your name? In those days, there is no light. They have to do only in the daylight. They have to scorch their back under the red hot sun. So at the time of chiseling, how many sculptures, I mean, these architects would have spoiled their finger.
1: Yes.
0: How many would have lost their sights? How many would have fallen from the top and lost their life? Have you ever think of that? Then why we are scribbling in that statue, the beautiful statue? If you go to Gangaikonda Cholapuram temple, you see the beautiful statues, how nicely they have chiseled. See, this stands as a monument, and it is the witness, the ancient Tamils, how it shows the life they have enjoyed in art, culture and heritage.
1: It is unfortunate that we are not able to appreciate their art.
0: Yeah, that's why, you know, in our pamphlets, we have used this slogan. அழியாத சிற்பக்கலையை அழுக்கான செயல்கள் அற்பமான செயல்களால் அழுக்காக்கலாமா?
1: It's a very correct one, sir.
0: Yeah.
1: Wow. So, but are people following these slogans? இப்ப கூட நிறைய பேர்,
0: இப்ப நாங்க 27th, இப்ப எவ்ரி செப்டம்பர் 27th நாங்கள் டூரிசம் டே செலிப்ரேட் பண்ணுறோம், வேர்ல்ட் டூரிசம் டே. அதில் நாங்கள் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், டெம்பிள்ஸில், ஈவன் ஐ மை செல்ஃப் வென் டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள் அண்ட் வி சென்ட் திஸ் மெசேஜ் அண்ட் ஐ ஹேட் அ டாக் வித் தி ஸ்கூல் சில்ட்ரன் அபவுட் ஹவு டு ப்ரிசர்வ் அவர் ஸ்கல்ப்சர், அவர் டெம்பிள்ஸ்.
1: Anna, school children every day, don't you think it's the youth that is doing all the...
0: Yeah, in youth also, in the colleges also we are teaching.
1: Oh, wow.
0: So, you know, our students now, you know, their ideas and they are... I'm very sorry to say now our students, they are not developing their habit of reading books.
1: True, sir. Very true.
0: They should inculcate the habit and they should try to read so many books. There is a Chinese proverb, you should travel 10,000 miles and read 10,000 books. அப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி. நம்ம தமிழ்ல வந்து இப்ப சுற்றுலான்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒன்லி இட் இஸ் ஃபார் லெஷர். நோ, சுற்றுலாதான் இன்றைக்கு வந்து ஒரு மனிதனை வந்து அவனுக்கு எந்த எந்த இடங்கள்ல என்ன என்னென்ன அவனுடைய அறிவு கண்ணை திறக்கிறதே சுற்றுலாதான். இப்போ நாம வந்து தமிழ்ல இலக்கியம்னு சொல்லுவோம். இலக்கியம் இட்செல்ஃப் மீன்ஸ் டிராவல், சுற்றுலாதான். இலக்கு அ டெஸ்டினேஷன், இயம் இயங்குதல்.
1: ஓகே,
0: அதனால இலக்கியமே இதுதான். இப்போ நம்ம தமிழ் இலக்கியம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உமரு புலவர் வந்து சீராபுராணம் இங்கே எழுதியிருக்கிறாருன்னா, அவங்க அப்பா வந்து அரேபியாவில் இருந்து வியாபாரியாக வந்தவர் வந்தவர் அதுக்கப்புறம் சீதக்காதி அவங்க டைமில் இவர் வளர்ந்து எட்டயாபுரத்தில் தான் இவருடைய முதல் இதை அரங்கேற்றார். அவர் அங்கிருந்து வரலன்னா இவர் இங்கே இருந்து இந்த இதை சீராபுராணத்தை அவர் எழுதியிருக்க முடியாது. கால்டுவெல் பாதிரியா வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லி தான் அவர் ஒப்பிலக்கணத்தை தந்தார். இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்ன, இந்த இலக்கியமெல்லாம் இலக்கியத்தை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சுற்றி இதை முன்னேற்றிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு தமிழில் வந்து நமக்கு எத்தனையோ சான்றுகள் கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம ராபின்சன் க்ரூசோஸ் ஐலேண்டு பற்றி. இந்த ராபின்சன் க்ரூசோ ஐலாண்டு வந்து அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் ஐலாண்ட் பிட்வீன் வெனிசுலா அண்ட் சில்லி. தட் வாஸ் நோன் அஸ் மாரே த்ரே. இட்ஸ் அ ஸ்பானிஷ் நேம். 1966 தான் அதை ராபின்சன் க்ரூசோ ஐலாண்டுன்னு சொன்னாங்க. ராபின்சன் க்ரூசோ நீங்க பாத்தீங்கன்னா தட் ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் செய்லர் ஹூ வாஸ் ஐ மீன் ஹூ லிவ்ட் இன் அன் ஐலாண்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அது என்னன்னா அவர் அது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதினார். வில்லியம் டேம்பர்னு ஒருத்தர் அங்க மாட்டிக்கிறார். ஹி வாஸ் அன் மெர்ச்சன்ட் நேவி. ஃபர்ஸ்ட் ஹி ஜாயின் த மெர்ச்சன்ட் நேவி. Then he joined other company as an estate manager. After that he became a pirate. அப்ப அதுல உள்ள அந்த இதுங்களை எல்லாம் வச்சுதான் இது பண்றாரு. சுற்றுலான்னு நாம சொல்லும் போது சுற்றுலாவால உருவான நாடுகள் நிறைய. இப்ப அமெரிக்காவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 1620 மேஃப்ளவர் கப்பல்ல அவங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து ஹாலண்டில் தான் இது பண்ணுறாங்க. அந்த சில்னஸில் ஒரே ஒருத்தர் தான் இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வெளியில் போகிறாங்க. 51 பேர் இறக்குறாங்க. அப்போ இது சரியில்லைன்னு சொல்லி ஃபர்தராக அவங்க மூவ் பண்ணுறாங்க. போய் பாஸ்டனில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நாடு உருவாகுது. கேப்டன் குக் இந்த பக்கம் போய் நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறார். இதை மாதிரி தான் உங்களுக்கு அந்த சுற்றுலாவால் எத்தனையோ நாடுகளும் வளர்ந்துருக்குது, எத்தனையோ கலாச்சாரங்கள் புதுசாக உருவாயிருக்கு. இதை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம்.
1: எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு ட்ராவல் பண்ணாங்கன்னா நாடு இன்ஃபேக்ட் நாடு கூட முன்னேற முடியும்னு.
0: ஆமாம்
1: யா சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா தட் இந்த நம்ம யூத் வந்து நிறைய ஸ்கிரிபிள் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஐ லவ் யூ, யூ லவ் மீலாம் ஆல் ரப்பிஷ் எல்லாம் எழுதுறாங்க. இது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம அஸ் அன் அஸ் அஸ் பார்ட் ஆஃப் தி யூத் ஆஃப் டுடேஸ் ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் சார்? வாட் கைண்ட் ஆஃப்
0: இதுல வந்துமா எங்களுடைய சுற்றுலாத்துறையினுடைய இது என்னன்னா சிற்பக்கலையை அற்ப செயலால் அழுக்காக்கலாமாங்கிறது தான். இப்போ வந்து அவர் வந்து ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்லி செட் ஒரு இருதய படம் போட்டிருப்பாங்க. நடுவில் ஒரு அம்பு ஒன்று போட்டிருப்பாங்க. கீழே ரெண்டு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. உண்மையானபடி நீ வந்து உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னா நீயும் ஷாஜகான் மாதிரி ஒரு தாஜ்மஹால் கட்டு, இல்லை சலீம் அனார்கலி மாதிரி தனியாக கட்டி சமாதி ஆகு. அதை விட்டுட்டு ஏன் இந்த சிற்பம் உனக்கு என்ன செஞ்சுது?
1: ஆமா, இன்ஃபேக்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நம்ம பேர் வந்து இங்க எழுதிருந்தா நம்ம இது வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க.
0: அதெல்லாம் தவறு, அதெல்லாம் மூட பழக்கம். இன்னொன்னு சொல்றேம்மா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஃபேமிலியா ரோமுக்கு போனார். அந்த கொலேசியத்துல பார்க்கும்போது அங்கேயும் ரெண்டு பேர் இருந்திருக்கு. அதுல இவரோட பொண்ணு பேர் அதுல இருந்திருக்கு. நம்ம முதல் முதல்ல இங்கே வாரமே எப்படி வந்திருக்குன்னா இவர் பொண்ணு பேரை கொண்ட யாரோ போய் அதுக்கு முத போனவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க இப்பவும் வந்து ஜெர்மன் எல்லாம் போனீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்க. This is not confined only to Tamils or Indians. Everybody is scribbling like this. We should take this as a mission and educate them.
1: And அது வந்து us being as a younger generation நம்ம இன்னும்
0: கண்டிப்பா அது எல்லாம் காலேஜஸ்ல வந்து ஒரு லெக்சர்ஸ் கொடுத்து அந்த லெக்சரர்ஸே இப்போ வந்து அவுட்சைடு லெக்சரர் வந்து நீங்க கொடுத்து எடுத்துக்கிறத விட உங்க லெக்சரர்ஸே வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா தினம் ஒரு 4 வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமா அது உள்ள போயிடும்.
1: ஆல்ரைட் சார். இப்போ இப்போ பொதுஜனங்க கருத்து என்னன்னா நிறைய பேர் டூரிஸ்ட்ஸ் வரும்போது இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் அப்புறம் ரிக்ஷா டிரைவர்ஸ் அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசு வாங்கறதுக்கு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் ஒரு வகையில சரியா இருக்கலாம், இன்னொரு வகையில தப்பாவும் இருக்கலாம் சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீங் டன் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம்?
0: இவன் இதை தெரிஞ்சுதான் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு சுற்றுலா என்ன பண்ணியிருக்கோம்னா we have introduced the concept of tourist-friendly auto.
1: Okay.
0: Here, we are selecting the auto drivers and we are giving training to them to speak in English, and we are teaching them the hospitality methods, how to receive, and we are educating them.
1: Okay.
0: And in Tamil Nadu, nearly 484 such autos are playing.
1: Okay.
0: In Chennai alone, 124 autos are playing.
1: Whoa.
0: You can easily see, even in a Taj Hotel, you can see some tourist-friendly auto will be there.
1: Oh, nice.
0: They are charging according to the meter.
1: Okay.
0: And there are auto

0: heard it from one of my friends. There's something called a Sinji Fort, which is some 2 hours distance from Chennai. And I think I have read it in Ponniyin Selvan also. But I'm not sure. It's called some Kaveri. I don't get it properly.
1: Kaveri Pombatnam. Okay, yeah. Sinji yes. Fort. It's the anglicized version is called Jinji Fort. I don't know. It's Sinji Kottai. That's what they call it. That has some historical value. Also, Kaveri Pombatnam, as Sweeto said, yeah, Kaveri Pombatnam has some historical value. Actually, I have a documentary that I did some time ago. I did it in Tamil though. Would you like to listen to it?
0: Yeah, super cool.
1: You can gather your information from that, right?
0: Yeah. Hey, come on, me too. Put your Walkman on.
1: Yeah, I'll just do that.
2: செஞ்சி கோட்டை. தமிழக வரலாற்றில் செஞ்சிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. கோட்டைகள் எல்லாம் கட்டுவதற்கு முன்னரே கோட்டைகளுடன் கம்பீரமாக திகழ்ந்ததுதான் இந்த செஞ்சி. எவரும் எளிதில் உட்புக முடியாத கோட்டை இந்த செஞ்சிக்கோட்டை என்று மாவீரர் சிவாஜி கூறினார். பிரிட்டிஷ்காரர்கள் இக்கோட்டையை கிழக்கின் திராய் என்றார். முகலாயர்கள் பாதுஷாபாத் என்றும் சோழர்களால் சிங்கப்பூர நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது இக்கோட்டை. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கப்புரி. இதுவே பின்னாளில் தெரிந்து செஞ்சியாகிவிட்டது. இப்பொழுது கூட இக்கோட்டையிலிருந்து அருகில் சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. செஞ்சிக்கோட்டையை 13 நூற்றாண்டில் கோனார் வம்சத்தினர் கட்ட துவங்கினர். அடுத்து வந்த அரசர்கள் கோட்டையை பலம் பொருந்திய கோட்டையாக மாற்றினர். குறிப்பாக விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இருந்தபோது 1509 முதல் 1529 வரை 20 ஆண்டுகளாக கோட்டையை விரிவுபடுத்தினர். இந்த கோட்டையில் இருந்து கோவில்கள், குளங்கள், மண்டபங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் இடங்கள், நெற்களஞ்சியங்கள், எதிரிகள் கடக்க முடியாத அகலமான ஆழமான அகழிகள் ஆகியவை நம் மன்னர்களின் கட்டிடக்கலையில் இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தியது. சைனர்கள் இக்கோட்டையில் கிபி 6 வரை இங்கு வாழ்ந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகின்றன. பல்லவர்கள் கிபி 600 முதல் கிபி 900 வரை ஆட்சி காலத்தில் சிங்கவரத்தில் ஒரு குகை கோவில் கட்டப்பட்டது. செஞ்சிக்கு தெற்கே பனைமலை பகுதியில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அதன்பின் செஞ்சியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் ஒரே கல்லில் குடைந்து செய்யப்பட்ட குகை கோவில் உருவாக்கப்பட்டது. பல்லவர்கள் ஆட்சி புரிந்ததற்கு ஆதாரமாக இக்கோவில்கள் திகழ்கின்றன. செஞ்சியில் கிழக்கு பகுதியில் உள்ள ஆனங்கூரில் கிடைத்த கல்வெட்டுகளில் பல்லவர் ஆட்சியிற்கு பின் சோழர்கள் ஆட்சி புகுந்தனர் என்றும், சோழர்கள் கிபி 897 முதல் 907 வரை ஆதித்ய சோழன் 2 முறையே ஆட்சி செய்திருக்கின்றனர். அவருடைய தம்பி ராஜராஜ சோழன் 987 முதல் 1014 வரை ஆட்சி செய்த போது சிங்கப்புரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. 1014 முதல் 1190 வரை பாண்டிய மன்னர்களால் இப்பகுதி ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. 13 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை நாயக்கர்கள் ஆட்சி செய்த போது செஞ்சி நாயக்கர்களின் தலைநகரமாக விளங்கியுள்ளது. மராட்டியர்களிடமிருந்து இக்கோட்டையை பீஜப்பூர் சுல்தானின் படைகள் கைப்பற்றின. கிபி 1677 மராட்டிய மன்னர் சிவாஜி இக்கோட்டையை கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் தக்கான படையெடுப்பின் போது மராட்டிய மன்னராக இருந்த சிவாஜியின் 2வது மகனான சத்ரபதி ராஜாராம் தப்பி செஞ்சிக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து முகலாயர்களிடமிருந்து போரிட்டான். முகலாயர்கள் இக்கோட்டையை சுற்றி முற்றுகை இட்ட போது 7 இக்கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. இறுதியில் 1698 இக்கோட்டையை கைப்பற்றப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே சத்ரபதி சிவாஜி அங்கிருந்து தப்பிவிட்டார். பின் இக்கோட்டை கர்நாடக நவாபின் கைக்கு வந்தது. நவாபுகளிடமிருந்து 1750 இக்கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினர். 1761 பிரிட்டிஷ்காரர்களும் ஹைதர் அலி சிலர் ஆண்டுகளும் கைப்பற்றி வைத்திருந்தனர். செஞ்சிக்கோட்டையின் அமைப்பு. செஞ்சிக்கோட்டை 3 குகைகளும் அவற்றை இணைக்கும் சுவர்களும் கொண்டது. இவற்றுள் 7 சதுர கிலோமீட்டர், அதாவது 800 அடிகள் உயரம் அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டை 80 அடி அகலமுள்ள அகழியால் காப்பு செய்யப்பட்டிருந்தது. இதில் 8 மாடிகளை கொண்ட கல்யாண மஹால், தானிய களஞ்சியம், சிறைச்சாலை, படையினர் பயிற்சி கூடம், செஞ்சியம்மன் கோவில் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் ஆனைக்குளம் என்று தெப்பக்குளம் ஒன்று உள்ளது. இக்கோட்டைக்கு அரணாக இயற்கையாக அமைந்த கிருஷ்ணகிரி, சக்கலிதுர்க், ராஜகிரி ஆகிய குன்றுகள் இருந்தன. 1929 தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது சரியான பராமரிப்பு இன்றி சுவர்கள் முழுவதும் தரையால் கிறுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மது அருந்தும் இடமாகவும் இன்ன பிற தகாத செயல்களும் பயன்படுத்தி வருகின்றது. காவேரி பூம்பட்டினம் பண்டைய காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. பொதுவாக ஆறும் கடலும் கலக்கும் பகுதியை புகார் என்பார்கள். காவேரி ஆறு கடலுடன் கலக்கும் இடமும் புகார் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் புகார் நகரின் பொலிவின் காரணமாகவும் சிறப்பின் காரணமாகவும் பூம்புகார் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பூம்புகார் என்ற பெயர் மாறி காவிரி புகும்பட்டினம் என்றாகி இறுதியில் காவிரி பூம்பட்டினம், காவிரி பட்டினம் என்று வழங்கப்பட்டது. காவேரி பூப்பட்டினத்தின் சிறப்புகளை சங்க இலக்கியங்களான 8 தொகை நூல்களுள் சில பாடல்களும், 10 பாட்டில் புறநானூற்றும் பட்டினப்பாலையும், 50 காப்பியங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறப்பாக விளங்குகின்றன. காவேரி பூம்பட்டினம் 30 பிரிவுகளாக விளங்கியது. காவேரி பூம்பட்டினத்தில் கரையோரமாக அமைந்த பகுதி மாவூர் பாக்கம் என்று, நகரமாக அமைந்த பகுதி பட்டினப்பாக்கம். இவ்விரு பகுதிகளுக்கும் இடையே அமைந்த பகுதி நாலங்காடி என்று பெயர் பெற்று திகழ்ந்தது. மாவூர் பாக்கத்தில் ஒளிநிலா முற்றங்களும் பெரிய மாளிகைகளும் பெரிய பண்டக சாலைகளும் இருந்தன. மாவூர் துறைமுகத்தில் பல வெளிநாடுகளில் இருந்து கப்பல் வந்து சென்று கொண்டிருந்தன. ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக நடந்து கொண்டிருந்தது. நகர வீதிகளில் பொன்னும் முத்தும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு குவிந்து கிடந்தன. ஒரு புறம் நெல், தினை, வரகு, ராகி, சாமை, எல், கொல், பயிறு, அவரை, துவரை, மொச்சை, கடலை, மூங்கில், காராமணி ஆகிய 11 வகை கூலப்பொருட்களும் விற்கப்பட்டன. கல்வணிகர், மீன் விற்போர் ஏலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம், தக்கோலம் ஆகிய 5 பொருட்களையும் விற்போரின் வாழிடமாகவும், கல்விற்கும் மகளிர், மீன் விற்கும் பரதவர், ஆடுகள் விற்போர் ஆகியோர் நிறைந்த புலால் கடைகளும் இருந்தன. கருமார், தச்சர், ஓவியர், இசைக்கலைஞர்கள், சிற்ப வல்லுநர்கள், தையல் தொழிலாளர்கள் என பலரும் இருந்தன. பட்டினப்பாக்கம் அரசனுடைய அரண்மனை இருக்கும் இடமாக திகழ்ந்தது. சோழன் கரிகாலன் காலத்தில்தான் காவேரி பூம்பட்டினம் சிறப்போடு விளங்கியது. காவேரி பூம்பட்டினத்தில் அயல்நாட்டு குதிரைகள் வந்திறங்கின. தமிழகத்தின் மிளகு, முத்து, மணி, பவளம் முதலியவை பிற நாடுகளுக்கு மிகுதியாக ஏற்றுமதி செய்யப்பட்டன. மேலும் இங்கு சைவர்கள், வைணவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். 5 வகை மன்றங்கள் இருந்தன. அவை வெள்ளிடை மன்றம், பொருட்களை களவு செய்பவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவது இதன் பணியாகும். கூன், குருடு, செவிடு, தொழுநோய் போன்றோருக்கு உதவும் தளமாக லஞ்சி மன்றம் விளங்கியது. நெடுங்கல் மன்றம் மருத்துவமனையாக திகழ்ந்தது. பாவை மன்றம் நீதிமன்றமாக திகழ்ந்தது. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டு விளங்கிய காவிரி பூப்பட்டினத்தின் ஒரு பகுதி கடலின் சீற்றத்தால் அழிந்தது. எஞ்சிய நகரம் சோழ அரசர்களின் மாற்றத்தாலும் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பாலும் சிதைந்து அழிந்தது. பூமிக்குள் புதையல் கிடைக்கலாம், ஆனால் ஒரு மாநகரமே வரலாற்று புதையலாய் கடலில் புகுந்து கிடக்கிறது. பாடிய பட்டினப்பாலை இருக்கிறது, ஆனால் பாடப்பட்ட பட்டினம் கடலுக்குள் பாழாய் போய் கிடக்கிறது. புதைந்து கிடப்பது காவிரி பூம்பட்டினம் மட்டுமல்ல, நம் தமிழர்களின் வரலாற்று தொன்மையும் தான்.
0: Wow, it's so fascinating to hear about all these historical places.
1: Yeah, I know. I mean, can you even imagine Tamil Nadu without these places now? And also imagine if those people who built these, those architects, if they were alive now, they'll be so overwhelmed to see that, you know, all the people are actually revering these places and keeping them as heritage sites and loving these places. I don't know how it would have been, no, Tamil Nadu without these places and all that. It would have been great. Talking about other places, I can think of a few, but...
0: Of course, there are a few places too. There's something called as Pulicket Lake and all. It's really...
1: Yeah.
0: I've been there long time back, but I'm not sure where is it exactly.
3: It's quite interesting. Can you tell me more so that I can visit them?
1: Well, about Pulicket Lake, yeah, I've heard of it, but I know quite... some information about it. It's actually a lagoon and it's rich in flora and fauna, and it has a lot of diversity in birds. It's you know, there's a lot of bird migrating here, like the Vedanthangal Sanctuary and stuff. It acts like a stopover place. It's like, you know, even birds get tired when they travel, so they come and stop over here. It's a beautiful place to visit during migration season. And it is also famous for fishing. The Pulicket Lake itself is very famous for the variety in aquatic animals and all that. It has a huge variety of fishes, you know. And during spring season and autumn, you see a lot of variety of birds itself. You know, you can never even imagine there are so many birds in this area. It ranges from flamingos to spoonbills to hornbills. There are almost 115 varieties of birds that visit this area.
0: Wow, that's really interesting.
1: Yeah, I know. And also the bird varieties are so colorful. You know, it's like almost 50,000 colors can come in. We can actually see a range of 50,000 colors.
0: But it's really very interesting, no? Like at one place you can find so many species. And
1: I know, kingfishers, really pelicans. Oh my God, it's so beautiful. Photography. In fact, people who want to, you know, go for photography, I think this is like the best place. So,
3: whoa, well, it's like lots of birds and other species. So why don't we all go there?
1: We should go there. The place is near Sriharikota, you know, and...
0: Hey, there are also three major rivers, right?
1: Yeah, I think one of it is the Arani River. And...
0: Buckingham Canal is there. Then...
1: I'll tell you, wait. The Swarnamukhi River and the Kalangi River, all three of those rivers, they feed the Pulicket Lake, and it's entirely a freshwater lake.
0: Whoa.
1: So, yeah.
0: Okay.
1: And I think that's about it.
3: Okay, we must go spend time, enjoy, and then we enjoy the climate with the lake and the silence.
1: Yeah, silence. Actually,
0: talking about silence, I think it's time for us to go inside the meditation hall for some time.
1: Okay, so let's just go. I think we'll just go in there, enjoy the meditation, silence, and come back.

0: மச்சான், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு.
1: ஏய் ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
0: ஏ சூப்பர் ஐடியா. ஏய் கல்லெடுங்கப்பா, கல்லெடுங்கப்பா.
1: ஏய் அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
2: அந்த கல் ஓகேவா?
0: ஓகே. வாழ்க்கையில தான் ஒன்றும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
3: ஏ தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க?
4: எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார்.
3: இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
5: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இது நம் பூமி, நமது மகிமை இதன் முன்னேற்றத்தில் தான். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Whoa, that was a unique experience, right? I feel so much of positive vibes. It's like amazing.
2: Hey, Neetu, just think, you have been so many times here and still you feel that. Just think of me, ma'am. I've been first time, I'm still floating somewhere. I'm so amazed.
1: Yeah, I know.
3: Wow. This is not over, guys. I know Orville is full of foreign people, especially from France. Uh-huh. But it is also, but it also promotes the lot of it promotes a lot of entrepreneurship. Do you know that?
1: Yeah, I think so. I mean, they make a lot of eco-friendly products, right? That's what I know.
3: Like clay bricks, okay, carpentry work, food items, and so on.
1: Wow, that's like amazing.
2: This seems to be so eco-friendly, man.
1: I know, and even the meditation center, the Matri Mandir, even that uses now natural light. It's not artificial electricity and stuff. It's like, whoa, really nice.
3: Yeah, that's right. We are getting late. But I have to tell this to you guys. I have another treat for you on the way to Chennai.
1: On the way to Chennai?
2: Whoa.
1: Wait, what's on the way to Chennai?
3: Shame on you. Which way did you come to Orville?
1: Tiruvanmiyur,
2: ECR, right?
1: Yeah, that's how we came. We took the ACR. Why?
3: No wonder you forgot. Alright, I'll join you on the way back. But this time we'll take the route via Thambrum bypass.
1: Okay, So
2: what's so special there?
3: Oh my god, how could you forget? Madhurandagam.
1: Okay, oh god, oh please, God forgive me. Okay, I get it, Madhurandagam.
3: What?
2: Madhurandagam? I don't know. Okay, whatever.
1: Dude, Madhurandagam.
2: Madhurandagam.
1: Yeah, Madhurandagam. Yeah, it's... But go see, we'll see it. We'll go, come on.
2: Oh, really? Okay, cool. So what's so special about that place, man?
1: Dude, it actually has a very interesting story behind it. There's a temple there. Okay, and you have got to see it. You have got to hear the story, actually.
2: Hey, I want to know the story. Come on, tell me.
1: Instead of me telling me, I think it'll be better if we hear it from one of the priests or the priest's wives.
2: Hey, I think I can see some gopuram over there under that bridge. Is it that gopuram or what?
1: Yeah, of course, that's the temple.
2: I wonder, why is it facing that plague?
3: You'll find out the answer to your question, Sweetu. You don't know. Your curiosity is going to be such a treat for you. There, I think one of the priest's wives is coming out. I know her. Let's ask her to tell us. Come on.
1: Yeah, come on.
4: Vanakkam ma, enna nyabugam iruka?
1: இருக்கு. தாங்கள் தானே தங்கள் தந்தையுடன் இங்கு வந்திருந்தீர்கள்? போன வருடம் தானே வந்தீர்கள்? உங்கள் பெயர் கீது அல்லவா? இவர்கள் உங்களுடைய இஷ்டமித்திரர்களா?
4: ஆமா, நாங்கெல்லாம் உங்ககிட்ட இந்த ராமர் கோவிலோடைய கதையை கேட்கலாம்னு வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஆஹா, என்ன அருமையான கதை. சரி, அமருங்கள். நான் உங்களுக்கு அவசியம் இந்த கதையை சொல்வேன். நான் சொல்வதையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள், சரியா?
5: சரிமா, அப்படியே செய்யறோம்.
6: அமருங்கள், துவங்கலாமா? மதுராந்தகம் என்ற ஊரு சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். இந்த இடம் புராண காலத்தில் பகுளாரண்ய க்ஷேத்திரம் என அழைக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் பிரம்மபுத்திரர்கள் சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது. விபந்தகர் என்னும் ஒரு மாமுனிவர் அக்காலத்தில் கருணாகர மூர்த்தி என பெயரிட்டு நாராயண வழிபாடு செய்து வந்தார். ராமர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்பும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து செல்லும்படி வேண்டியிருந்தார். அப்படி இவர்கள் இருவரும் லக்ஷ்மணனுடன் திரும்பி வரும் பொழுது அவர்களது விமானம் மேலே செல்ல முடியாமல் இவ்விடத்திலேயே நின்றுவிட்டது. இந்த வேண்டுகோளை நினைவுறுத்தி ராமர் சீதையின் கையை பிடித்து விமானத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவி செய்வது போல ஒரு அழகான சிற்பம் தற்பொழுது இங்கே உள்ள ராமர் கோவிலில் உள்ளது. இக்கோவிலில் இணைப்பிரியாத அனுமன் இல்லை. இதற்கு காரணம், ராமர் சீதையுடன் அயோத்தி திரும்பி வருவதை முன்கூட்டி அறிவிப்பதற்காக அயோத்தி சென்று விட்டார். செய்தியை தெரிவித்துவிட்டு திரும்புகையில் அனுமன் இந்த இடத்தில் ராமரை மீண்டும் சந்தித்தார். எனவே அனுமானுக்காக தனியாக ஒரு சன்னதி உள்ளது. புராணத்தில் இவ்வாறு இருக்க சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோமா? 1795 ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த போது லியோனார்ட் பிளேஸ் என்பவர் இப்பகுதியில் கலெக்டராக இருந்தபோது கடல் போல் இருந்த மதுராந்தகம் ஏரிக்கரை பலப்படுத்தி 8000 பகோடா செலவில் மறுகாலம் கட்டினர். ஆனால் அடுத்த கனமழையிலேயே ஏரிக்கரை உடைந்து விட்டது. இதனால் நிறைய சேதம் ஏற்பட்டது. மீண்டும் 1798 10,000 பகோடா செலவில் கரைகளை பலப்படுத்தி கட்டினர். அப்பொழுது அங்கிருந்த சில அந்தணர்களை பார்த்து, நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்களே, உங்களுடைய ராமன் இந்த ஏரியை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் மழையினால் உடையாதிருக்க செய்ய முடியுமா என்று நக்கலாக கேட்டார். அதற்கு அவர்கள், உண்மையான பக்தியுடன் வேண்டினால் ராமன் எதையும் செய்வான் என்று கூறினர். அதற்கு அந்த கலெக்டர், அப்படி என்றால் இந்த முறை உங்கள் ராமரிடம் நான் வேண்டுகொள்கிறேன், இந்த ஏரி உடையாமல் உங்கள் ராமன் காப்பாற்றினார் என்றால் ராமனுக்கு நானே கோயில் கட்டி தருகிறேன் என்றார். அன்று மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. ஏரி உடைந்து விடுமோ என்ற பயத்துடன் உடைப்பை அடைப்பதற்காக வேலையாட்களுடன் இந்த கலெக்டர் இரவில் கொட்டும் மழையில் கரை மீது நடந்து கொண்டிருந்தார். கரை அதிரும் அளவிற்கு காற்றும் மழையும் அலையும் அடித்துக் கொண்டிருந்தன. அந்நேரத்தில் பளீர் என ஒரு மின்னல் கீற்று. இந்த கலெக்டர் உடனே மண்டியிட்டு அமர்ந்து விட்டார். அங்கே அவர் கண்டதாக சொன்ன காட்சி, அதோ அந்த மறுகாலிலே கம்பீரமான தோற்றமுடைய இருவர் வில்லும் அம்பும் கொண்டு கரையை காப்பது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நிச்சயமாக ராமரும் லக்ஷ்மணரும் தான். வந்திருந்த வேலையாட்கள் இந்த கலெக்டருக்கு மனக்கோளாறாகிவிட்டது என நினைத்து அவரை அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் மருத்துவர்களை வரவழைத்தார். இச்செய்தி அந்த அந்தணர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் கொட்டும் மழையில் ஓடோடி வந்தார். திரு பிளேஸ் அவர்கள் எல்லோரையும் பார்த்து, கடவுள் என்பது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒருவர் அல்ல என்பதை கண்கூடா கண்டு உணர்ந்தேன். நான் நிச்சயமாக இந்த கோவிலை கட்டுகிறேன், நீங்கள் ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னார். இக்கோவிலில் இப்பொழுது இது பற்றிய ஒரு கல்வெட்டில் ஜாகீர்தார் கலெக்டர் லியோனார்டு பிளேஸ் அவர்களது உபயத்தால் இக்கோவில் கட்டப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல நூறாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னும் ஒரு வழிபாட்டு தலமாக உள்ளது. என்ன, நன்றாக இருந்ததா உண்மையான சரித்திர கதை?
2: அம்மா, நீங்க இந்த கதை எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்கம்மா. நாங்க கற்பனை பண்ணி பார்த்ததுல அப்படியே ஸ்ரீ ராமரே நம்ம முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ராமரோட தரிசனமும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா.
1: ஆம் சரி, உங்களை போல் சிறுவர்கள் வந்து இந்த கதையை கேட்கறது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயமாயிற்று. சரி, நீங்கள்லாம் இப்பொழுது பகவானை தரிசித்து வீடு திரும்பும் நேரமாயிற்று என்று நான் நம்புகிறேன். சீக்கிரம் செல்லுங்கள்.
4: சரிம்மா.
2: வாவ், இட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மேம். யூனோ இந்த கலியுகத்தில் கூட பகவானே வந்து இங்கே வந்து
1: இந்த கரைக்கு பாதுகாத்துக்கிட்டா,
2: இட்ஸ் ரியலி அன் ஆசம் திங்.
1: I know.
4: So now you got answer for your question, didn't you?
2: Of course, the best reason. The fact that foreigner has saw him, he was a foreigner who actually mocked him, right?
1: Course, I know, sweetie, you actually got your reason and the best reason at that. And the fact that a foreigner actually saw God, saw Sri Ram, and he was the same foreigner who actually mocked the people praying to him and him coming and protecting the Erikara, right? I mean, what? God has his own ways of showing things.
4: Yeah, I know. And guess what? We are getting late. My mom is calling me. Can we leave?
1: I know. He has a way of showing that we're actually late.
2: Yeah. Actually, to tell the truth, no, this is the most eventful weekend that I ever spend in my life. Seriously.
1: I know.
2: And I have no stamina for tomorrow. I'm so damn tired. You know, and the darshanam of Sri Ram has made my day.
1: Yeah, I know. Seriously.
2: And that mandir experience, as well as that meditation hall, it was so amazing and mind-blowing. I'm going to bring my parents here, definitely.
1: Actually, I don't know. But
4: talking about parents, my mom is standing right there, okay? I have to leave. No, look at that. I think I better run. Thanks, me too. Thanks, sweet too. Hope we meet again.
1: Yeah, I know. I think next week, Pulikat Lake, don't forget, okay?
2: Yeah.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: Rasanya. Oh, Rasanya. Oh, Rasanya.
1: Dorama.
0: Sigra va.
1: Mama.
0: இம்புட்டு நேரம் தலை கூசினுக்குறியே காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு அவங்க அப்ப கூப்பிடறான். உன் மாவன் வந்திருக்கான் என்னன்னு
2: கேளு. ஏய் இங்க வாடா, மழலா இருந்து போய்க்குது. அய்க்கணும் உக்காருன்னு சொல்றேன்ல.
1: எப்பா நான் பள்ளிக்கூடம் போனப்பா?
2: நான் பழுப்புக்கு போனவில்ல, குத்திக்கிட்டா சோறு வந்துருமா. கூடிடாய்க்க
1: போப்பா.
3: ஏய் சக்கரை, எங்க மாவும் புருஷன்?
0: கூப்பிடற சாமியா, பசுனையா கூப்பிடறாரு, வந்து
2: என்னான்னு கேளு. கோம்பர சாமியோ, ஏனா உடல் தூரம் வந்துட்டீங்க?
3: ஏய் சக்கரை, நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரையும் உடனே கொண்டு வந்து
2: கொடுத்துரு. சாமி கொண்டாந்து
3: மறந்துடாத சக்கரை,
2: தொட்டு குடுத்துருக்கீங்களா? மறந்துருவா.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொன்னாரு, யாரா ஒருத்தர் என் கூட வர.
1: கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.

0: Llame.
1: Llame. Y por uno solo.
2: Concreta esa mi Carol Marna, bro.
1: Ningiere.
2: Nanda Sami en Nari Corong es en de Talibre.
1: Llame. Y el área rumbo a Ango Pitasla. Wanga. Ucarme. Ningle Ucarme.
3: Nanda Sami.
0: சாமி எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க சாமி.
3: எனக்கு வத்தப்புள்ள சாமி, என் பிள்ளைய காப்பாத்துங்க சாமி.
1: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, எங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கோம்.
2: தெளிவா சொல்லுங்க சாமி, அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி.
1: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலந்து போச்சு.
2: பிள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
1: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிற்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
4: நல்ல முடிவா?
0: என் புள்ள எந்த பிறகு இந்த உலகத்துல வாழணும் சாமி.
4: உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டபுறமும் வாழமுறை எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்கா, அதே மாதிரி மனுஷன் சேத்தபுறமும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும் சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானே? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர இன்னும் போல?
5: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
5: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
3: என்ன சொல்றது புருஷன், ஏ கொப்பே உனக்கு இது கூட பொறைய மாட்டேங்குத, என் புள்ள செத்த புறவும் உசுரோட வாழ போகுது, ஒண்ணு பொறையில பொரியலையாக்கா. ஏ கொப்பே என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான்,
6: என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டுருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டுருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்து தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனாக மாறியிருக்கேன்.
0: நீங்கள் எழுதின புத்தகங்களில் எதை ரொம்ப முக்கியமான புத்தகமாக நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வெளிவந்தது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புத்தகம் வந்தது. தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துட்டுருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும். அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும். அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சிமுகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங், அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை திருநங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா, இல்ல இது இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
0: பண்ணி எழுத்து
1: வடிவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்போ புதுசாக வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விடியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, ஸோ அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி எல்லாம் ரோல்ஸ்.
1: ஸோ இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும் அந்த வார்த்தை. ரெண்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டு, ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எட்டுலேருந்து பதினாலு வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். பதினாலுலேருந்து பதினெட்டு வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசுக்கான இலக்கியம். இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தாரு, இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14-18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
0: டீனேஜ்
1: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
0: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி, அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி தர மாதிரி,
0: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட் தான், அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது, அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும்.
0: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கையில் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்ன
0: ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
1: அங்கிருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
0: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு 4-5 கட்டுரை இல்லைன்னா ஒரு 3-4 புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் இருக்கு, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவுல அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பத்தில் கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: ஆனால் 2 வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2-8 வயசுக்கு சொல்லும் போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எட்டு வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்க இருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்கு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு இனிமே வந்து நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு சொல்லும் போது.
1: ஆமா,
0: இன்னும்
1: அதுதான் நீ எல்லா அவார்டையும் விட நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலாக இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும். ஒரு 80களோட எண்டு வரைக்கும், 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதோட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போது அது எப்படி வளர்க்குன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்ருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றோம், காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேறு வேறு ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லேயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்குது, இந்த மரத்து மேலே

இந்த நம்ம ரூம்ல உட்காந்துருக்கோம், இந்த ரூம்ல எந்த இடத்துல சேர் போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதுல ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும் போது இந்த மைக் சரியா செட் ஆகல அப்படின்னும் போது எந்த ஆங்கிள் நகர்த்தலாம், இல்ல இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ல. அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்கு, உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்ல வந்து முக்கியம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசுல நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா,

0: எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
1: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
0: ஆமா இல்லை, இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான் அது, வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம
1: ரெக்கார்ட்
0: ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இது
1: மைண்ட்ல
0: ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
1: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
0: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பென்சில் கல்லின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விடியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
1: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி
0: ரோல்ஸ். இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டஸியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு

0: பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு 2 வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். 2 வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய. அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும் அந்த வார்த்தை. 2 வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து 2 லிருந்து 8 வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். 8 லிருந்து 14 வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். 14 லிருந்து 18 வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 2 லிருந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல்கள், அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த 2 லிருந்து 8 வயசுக்கான இலக்கியம். இந்த 8 லிருந்து 14 வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது. டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தார், இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 to 18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
1: டீனேஜ்
0: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும்
1: நான் அந்த ஏஜில் தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
0: நீங்கள் அப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க அந்த ஏஜில். ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி, அவங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தர மாதிரி,
1: நம்ம அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
0: ஒரு இலக்கிய வகையில் ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட்டு தான், அந்த மாதிரி தான். ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும்.
1: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கை மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
0: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்ன
1: ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
0: அங்கேருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 10வது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
1: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு நாலஞ்சு கட்டுரை இல்லைன்னா ஒரு மூணு நாலு புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணல, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணல. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் இருக்கு, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவுல அல்லது ஒரு வல்கனோ பக்கத்துல வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து சின்ன மாற்றம் நடந்தா நம்ம பூமியில வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். சோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
1: ஆரம்பத்துல கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஆனா ரெண்டு வயசு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும் போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதுல அந்த ஃபேண்டசி மூலமா நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னுங்க. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாட்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்கு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலேயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட் எல்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருந்த அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலா அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரியாலோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: அங்கிள், இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு அந்த எந்துவா சொல்லும் போது இன்னும்
1: அதுதான் இருக்கும். இது எல்லா அவார்டையும் விட நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்,
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட 80 வரைக்கும், 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதோட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துட்டு போயிடுது. இது வேற வேற ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. சோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும், சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான், அது அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து

ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நான் வந்து ஒரு நிலாவை பத்தி படிக்கிறேன் அப்படின்னா நிலாவை பத்தி ஒரு ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேல எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பத்தி இன்னும் நான் படிக்கணும் அப்படி இன்னும் நான் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமனிடேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 டே ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்தகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லோரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்ன நல்லா போட்டுருணுமோ போட்டுருணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன ஒரு என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு 1.5 பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால்
வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களும்

0: ஒரு போட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க. அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்கு, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா நீங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுச்சு, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா, நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
1: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் கூட்டுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடு நடுவில் அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்பட நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறேன். முன்னே வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்ருப்போம், ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து அதில் இருக்க ஓட்டைகள், அந்த கதையில் இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில் பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை இன்னும் வேறு ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதுனால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனாலே எனக்கு பிரச்சனை என்னென்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கினதுன்னா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் கதை சொல்கிறேன் அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த
0: குழந்தைங்களே இப்போ ஜெனரேஷன்ல இல்லல.
1: ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமா மாற்ற முடியும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா நீ ஏன் 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும் நம்மளே காசு சேர்த்து நான் சைக்கிள்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும் அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா குழந்தை அழுதுனோம் ஐயோ குழந்தை அழுதே அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும் நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம் அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம் எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும் பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் பண்ணிக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு
0: அழகான
1: உலகமாக நம்ம மாற்றலாம்.
0: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும் நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்
0: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியடு ஏன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷனும் அவர் தான் இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் நான் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி சின்ன,
1: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுகிறாங்க. பத்து பிரதி எழுதிட்டு இவங்க ஊர்ல வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊர்ல இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தார்னா ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுகிறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறு கொள்ளுனா இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தவே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மலைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பா உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பா செய்யலாம். அதுக்கான முயற்சிகள்ல கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனா அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லா அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பா வந்து அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம், அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
1: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன். நான் நீதி இப்ப வந்து நீதிநெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேல வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணா இருந்தா தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ இல்ல பக்கத்து வீட்டுல பாக்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்றதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் தகவல் தேவைன்னா கண்டிப்பா தேவை, ஆனா அதுல இருந்து என்ன இன்ஸ்பயர் பண்றோம்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியா நான் பாக்குறேன்.
0: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேக்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
1: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், இல்ல எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்றேன்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பத்தி எனக்கு தெரியும். ஆனா அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மழலைத்தனம் போகாம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு, ஆனா உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
0: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
0: பரவாயில்ல.
1: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10

0: கட்டி வந்து ஒரு அரண் அரண்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது எந்த ராணா போடுறது எந்த நா போடுறது தெரியலன்னா நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்.
0: அறிமுகப்படுத்துறத விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும். ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும் டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும் பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும் உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும். காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னா அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூணாவது ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம் அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது மாற்ற முடியாது.
1: குழந்தைகளுக்கு நிறைய வீக்லி மேகசின் நிறைய மேகசின் வருது ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்
0: அவங்கள அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க காரணம் என்னென்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது எழுதுகிறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுகிறாங்க ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன் அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகளை வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு. அதை வந்து எழுதினதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்லை.
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம இதில். நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைனா அந்த காக்காப்பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து, படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்குது, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனால் அதை அவங்க எழுத்து வடிவில்
0: கொண்டு வரதுக்கு, ஆனால் இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்போ தான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதி சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜி வந்து யாருன்னா, முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி. அப்புறம் ரெண்டு மான் இருக்குது. அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும். அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது, நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறேன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறு தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி அந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டுப்பகுதிக்கு போகுது. அந்த கயிறு வருது, கயிறுக்கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ அந்த நரிக்கெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது, சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைலாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது, அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சி உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஏஞ்சி உட்காந்த உடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சிருக்கு, இந்த தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்திக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டுருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்து உட்காருது, எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, இந்நேரம் வந்துருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்டுருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாததுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க, மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது. நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தவுடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கைத்தட்டி விசில் அடிக்குது, அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாமப்படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்,
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
1: நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா, அந்த போட்டி மட்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில்.
1: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விழியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: அப்பாவிகளே, உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குய்யா.
1: சரி உனிச்சு, நம்ம கேணி இருக்கலாம், அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணிய குடி. 24 மணி நேரத்துல பிள்ளை பிறக்கலன்னா என்ன
2: செருப்பா? அந்த கேணி இல்லையா?
1: என்ன கேணினா எழப்பமா சொல்லுத.
0: டேய், நீங்க வண்டியை நிறுத்தாம ஓட்டுற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமேடா. திருநெல்வேலியில ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் உங்க அக்கப்பூர் தாங்க முடியலையடா. ஏண்டா ரோட்டோரத்துல ஒரு பய நடமாட முடியலையடா. நேர பிளாட்பார்ம் ஏத்தி புளிய மரத்துல இடிச்சு வண்டியை இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏண்டா சங்கு சாங்கியம்னு கதை விடுறீங்க?
3: பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே பட்டனை அமைக்கி ஓட்டு போட்டுட்டு இங்க வந்து குடத்துக்குள்ள கைய விட்டு துளாவுறீங்களேடா. உங்களை என்ன சொல்றது?
4: இப்போ நீங்க கேட்ட குரல் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான குரல். இவர் காமெடியில கிங்குங்க. காமெடியில டைமிங், பாடி லாங்குவேஜ், சோஷியல் மெசேஜோட காம்பினி அப்படின்னு சொன்னாலே இவர் பேரு தான் ஞாபகம் வரும். 3 டெக்கேடா நம்மள எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர். இவரை பத்தி நான் ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நம்ம MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் வாய்ஸஸ் 15 ஈவெண்ட்ல நிறைய சோஷியல் இஷ்யூஸை எடுத்துட்டு அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதை பத்தி நிறைய பேச எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் என்னன்னா ஈச் ஒன் பிளான்ட் ஒன், அதாவது எல்லாரும் மரம் நடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். நம்ம MOP FM 107.8 அப்படிங்கிறதுனால 107 ட்ரீஸும் 8 பிளான்ட்ஸும் நாம இன்னைக்கு நடலாம்னு இருக்கோம். அதுக்கு நம்ம விவேக் சாரை தான் கூப்பிட்டுருக்கோம். அவர் கிரீன் கலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டால பல 100,000 மரங்களை நட்டிருக்காரு. அவரோட டார்கெட் நம்பர் 1 கோடியாங்க. நம்மளால ஒரு மரமாவது நடணும்ல. இன்னைக்கு அவர் வரப்போறாரு. அவர் மரங்களின் முக்கியத்துவம், மரங்களை எதுக்காக நம்ம நடணும் அப்படின்னு சொல்றதுக்காக வாங்க விவேக் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
5: வணக்கம். அவர்லேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ நான் இங்கே இருக்கேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து MOP வைஷ்ணவ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், PG ஸ்டூடெண்ட்ஸ், MA கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து கலாம் சாருடைய கனவு வந்து மரங்கள் நடுவது. அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு வந்து 1 கோடி மரங்கள். அதை கிரீன் கலாம்ன்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் செய்துட்டு வரேன். அதில் வந்து இவங்க ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து 107 ட்ரீஸ் இந்த ஸ்கூல் வளாகத்தில் நடுறதுக்காக இந்த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து 33% வந்து வனங்கள், காடுகள் இருக்கணும். இந்தியாவில் 33% என்பது அருகி அருகி குறுகி 23% குறைஞ்சிருக்குது. அதனால தான் அந்த தட்பவெப்ப சூழ்நிலை ஏற்படுற மாறுபாடும், திடீர் வெள்ளமும், திடீர் மழையும், அல்லது மிக கொடுமையான வறட்சியும் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் குளோபல் வார்மிங்னால் ஏற்படுற விஷயங்கள். கடல் மட்டம் உயர்கிறது, மலைகள் உருகுகின்றன, இது காரணமெல்லாம் குளோபல் வார்மிங் தான். இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம மரம் நடுவது தான் இயற்கையான வழி. மற்ற வழிகள் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யாது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா ஃபேக்ட்ரிஸை மூடணும், கார்பனை எமிட் பண்ணுற கார்ஸ் ஓடக்கூடாது, கம்ப்யூட்டரோடைய வெப்பம், ஏசியோட வெப்பம் என்ற எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது, நம்முடைய வாழ்க்கையே நின்று போயிடும். ஆனால் மரங்கள் நடலாம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. இதுவரைக்கும் நான் வந்து 27 லட்சம் முடிச்சிருக்கேன். இன்னும் 73 லட்சம் நான் முடிச்சாகணும். இதை ஒரு பெரிய வேள்வியாக, தவமாக நம்முடைய கலாமையாவுடைய மறைவுக்கு பிறகு, உடலால் மறைந்தாலும் உள்ளத்தாலும் அவருடைய ஆன்மாவாலும் என்றைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க கலாமையாவுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இந்த வேலையை நான் செய்துட்டுருக்கேன். அதில் தான் இப்போ வந்து அக்டோபர் 15 ஒரு பெரிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு ரேலி, ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துட்டுருக்கேன். அதன் முடிவில் வந்து அவருடைய

உங்களுடைய பள்ளிக்கு 60 வயசு ஆச்சு, இது கைதட்டலைனா எதுக்கு தட்டமா? நீங்க எல்லாம் இங்க இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல 5 ட்ரீ தான் இருக்கு இல்லையா? பட் த 5 ட்ரீஸ் ஹவு மச் ஷேட் தே ஆர் கிவிங். இப்போ இந்த 5 ட்ரீ இல்லைன்னா நீங்கெல்லாம் இங்கே உட்கார முடியுமா? அவ்வளோதான் புகை வரும் காது வழியா, அவ்வளோ சூடாயிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் குளோபல் வார்மிங்கிற ஒரு பெரிய அரக்கன்ட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம், உலகத்தின் வெப்பநிலை கூடுவதற்கான காரணம் என்னன்னா கார்பன் யூஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து வெளிவருகின்ற வெப்பம், அப்புறம் குண்டு பல்பு போடுறதுல வர்ற வெப்பம், அப்புறம் ஃபேக்டரிஸ் வெளியிடுற நச்சு புகைகள், அப்புறம் சாயப்பட்டறைகள் வெளியேற்றுகின்ற அந்த சாயத்தின் கழிவுகள், அப்புறம் பிளாஸ்டிக் ஃபேக்டரிஸோடைய எமிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கார்கள், இப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா? இந்த உறுதிமொழி எங்கேருந்து வந்தது மேடம்? அவங்க கொடுத்துருக்காங்க. ஓ, பாருங்க, அங்கேருந்து வந்திருக்குது. அவங்க ஹோலி ஃபாதர் போப் வாட்டிக்கன்ல இருந்து இல்லையா, அங்கேருந்து அவங்க இந்த பழமொழியை, இந்த 10 உறுதிமொழியை கொடுத்து அதை அவங்க படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே பொல்யூஷன் இல்லாமல் வாகனங்கள்லாம் போகிறதுனால அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அதை கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு பாயிண்ட் படிச்சிங்கன்னாக்க, மாதத்தின் கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாதத்தின் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அரசு வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையின் மாசுக்களை நான் குறைப்பேன் இருக்கு. ஒரு விதத்தில் உண்மைதான், இன்னொரு விதத்தில் கவர்மெண்ட் பஸ் தானே நிறைய போகப்படுது. வாட்டிக்கனில் சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கே வந்து ஒரு கார்ல இருந்து பின்னாடி ஜஸ்ட் கருப்பு போக வந்ததுன்னா அவ்வளோதான், அந்த காரை உடனே வந்து சீஸ் பண்ணிடுவாங்க, அந்த டிரைவரோட லைசன்ஸை பிடிக்கிடுவாங்க, அந்த காரை மீண்டும் சரி பண்ணி அது புகை எமிஷன் இல்லாமல் அது போனால் மட்டும்தான் அதுக்கு ரோடில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலோடு. நம்ம ஊரில் விவேக் நின்றுட்டுருப்பான், ஒரு லாரி கிராஸ் ஆச்சுன்னா வடிவேதுவாக மாறிடும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவ்வளோ புகை விடுது இல்லையா? ஸோ ஆனால் நிச்சயமா நீங்க வந்து சைக்கிள், எவ்வளோ பேர் இங்க சைக்கிள் வரீங்க ஸ்கூலுக்கு? யாருமே வரலையா? கொஞ்சம் பேர் தான் வரேன். மற்றவங்கலாம் கவர்மெண்ட் பஸ்ல வரீங்க, அப்புறம் வந்து ஷேர் ஆட்டோல வரீங்க, அப்புறம் வேற என்ன ஃபார்ம்ல வரீங்க, கார்ல வரீங்க. பை வாக்கிங், சூப்பர். இதுக்கு கைத்தட்டல எதுக்கு? நம்ம அப்பா அம்மா வந்து நம்மள வந்து ஏதாவது தப்புச்சுன்னா எல்லாம் எப்படி திட்டுவாங்க சொல்லுங்க? ஏதோ திட்டுவாங்க. மெயினா ஒண்ணு சொல்லுவாங்க, ஏண்டி நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கேன், மரம் மாதிரி நிக்கிறீ அடிக்கலாம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பதில் சொல்றாளா பாரு, மரம் மாதிரி அதே இடத்துல நிற்கிறான் அப்படின்னு திட்டுவாங்க.

அதை தவிர இந்த மரம் என்ன செய்யுது என்றால், நமது வெளிமூச்சு அதற்கு உள்மூச்சு, அதன் வெளிமூச்சு நமக்கு உள்மூச்சு. இந்த காற்றிலே இருக்கின்ற 65% ஆக்சிஜனுக்கு காரணமே இந்த மரங்கள் தான். இந்த மரங்கள் நாம் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நாம எல்லாம் உயிரோட இருக்கோம். நீங்க கூட வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் போட்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா அவனுக்கு 3 சிலிண்டர் கேஸ் ஆக்சிஜன் தேவைப்படும். 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டே நம்ம போக முடியுமா? முதுகில் ஒன்று, இந்த கிலோ ஒன்று, இந்த கிலோ ஒன்று. அப்போ எங்கே புக்கு வைப்பீங்க? இந்த 3 சிலிண்டரை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த நாளைக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தால் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் உயிர் வாழணும்னா அவனுக்கு ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்கான்னு வைங்க. அந்த 65 வயது வரை அவன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஆக்சிஜனின் விலை, சிலிண்டரின் விலை 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் ஒருத்துள்ள ஆக்சிஜன் இருந்தால்தான் நீ 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் அதை ஃப்ரீயாக தர்றாங்களே இந்த மரங்கள். இவங்களுக்கு கைத்தட்டலாம் யாருக்கு தட்டப்படும்? ஒரு தேசத்துல 33% என்ன இருக்கணும்? ஒரு தேசம், ஒரு ஜில்லா, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஏரியா, எதாவது எடுத்துக்கங்க, அதுல 33% நிலப்பரப்பில் என்ன இருக்க வேண்டும்? ட்ரீஸ் இருக்க வேண்டும், ஃபாரஸ்ட் இருக்க வேண்டும். நம் இந்தியாவில் அது 23% குறைந்துவிட்டது, 10% குறைஞ்சிருச்சு. ஸோ அதை கூட்டுவதற்கு, அதுவும் தமிழ்நாட்டில் 10% 9% ரேஞ்சில் அது குறைந்து விட்டது. ஸோ அதனால தான் நமக்கு மழை சரியான நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, பெஞ்சால் நிற்க மாட்டேங்குது, வெயில் ஓவர் அடிக்குது. வெயில் அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இங்கே பேசும்போது அவங்க மாணவிகள் ஒன்று சொன்னாங்க, முதல்ல ஒரு டேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய கரிக்குலமில் அவங்களுடைய மாஸ்டர் இங்கே வந்திருக்காங்க, அதோடைய காமிடம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பல்வேறு விதமான மாஸ் கம்யூனிகேஷன் இல்லையா அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட், அதோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு விங் இதை எடுத்துட்டாங்க. இதை எடுத்து எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்க்கணுன்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றாங்க. எவ்வளோ ஒரு புனிதமான விஷயத்தை எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தட்டுங்க பணையமா பத்து மார்க் நல்லா போட்டாலும். ஸோ அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க ஃபார்மர் பிரசிடென்ட், ஃபார்மர் பிரசிடென்ட்னு சொன்னாங்க. ஓகே தான், ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் இதயத்தில் அன்றும் இன்றும் என்றுமே ஒரே ஜனாதிபதி என்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் இல்லையா? ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தை மரம் நட வேண்டும் என்று 2010 என்கிட்ட சொன்னார். அதாவது குளோபல் வார்மிங் பற்றி பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் வருவதற்கு முன்பே என்னை அழைத்து இந்த மாதிரி மரம் நடுவதை பற்றி உங்கள் படங்களில் சொல்லுங்க என்று சொன்னார். அதன் பிறகு நீங்களே ஏன் மரம் நட ஆரம்பிக்கக்கூடாது, நீங்களே நான் ஏன் அதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து 2010 நான் மரம் நட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து எல்லா கல்யாண வீட்டில் ரிசப்ஷன்லாம் மரச்சந்துகள் கொடுக்குற அளவுக்கு அந்த அவேர்னஸ் பெருசாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம், அவர் வந்து உடலால் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா என்றுமே இந்தியாவின் மாணவர்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் சோல் அவர். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரை பற்றிய நினைவுகள் வந்து இன்னும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்காக வைத்திருக்க அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸோ தட்டியையோ யாருமே இன்னும் கிழிக்கவே இல்லை, யாரும் அதை எடுக்கவே இல்லை. மாநகராட்சியிலே ஒரு லெவலுக்கு மேலே வைக்கப்பட மாட்டாங்க, அதை தூக்கிடுவாங்க. ஆனால் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய இதயத்தில் சென்று ஸ்ட்ராங்காக ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த கிரேட் பீப்புள்ஸ் லீடர், ஸ்டூடெண்ட்ஸ் லீடர், ஏன் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் சூப்பர் ஸ்டார் என்றால் அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீங்கள்

0: ஒவ்வொரு மரக்கன்றை நடும் பொழுதும் இஸ் ஹாப்பி, இஸ் ஆன்மா, அவருடைய ஆத்மா வந்து சந்தோஷப்படும். ஒவ்வொரு விதையும் கலமாக வளரும். ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் சொன்னதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட் வந்து குளோபல் வார்மிங்கும் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் தான். உங்களால வந்து இவ்வளவு சூடு ஏறி போச்சுனாக்க இனிமே கம்ப்யூட்டர் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமே ஃபேக்டரிஸே ஓடக்கூடாது, இனிமே கார்ஸ் ஓடக்கூடாது. அப்பதான் நம்ம இந்த குளோபல் வார்மிங் சரி பண்ண முடியும்னா அந்த நாடு நடக்குமா, இந்த உலகமே ஸ்தம்பித்து விடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரே ஒரு இயற்கையா நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மரம் நடுவது தான். இன்னைக்கு நம்ம எத்தனை மரங்கள் நடக்கிறோம், 107 மரங்கள் இந்த கேம்பஸ் இல்லையா. அந்த மரங்கள் அத்தனைக்குமே வந்து கலாம் 1, கலாம் 2, கலாம் 3 பார்த்தாக்க கலாம் 107. ஸோ கலாம் 107 நீங்க நட போறீங்க. இந்த மரத்தை நட்டதோட விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தங்கி அது வந்து காலையில பருப்பு பீஸா வாக்கிக்கிறது விட்டுட்டு இந்த மத்தியானம் சிக்கன் பிரியாணி கேட்குறான். டெய்லி ஒரே ஒரு மக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த செடிக்கு. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வளர்த்து அதை அழகாக பெரிய, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து பாருங்களேன், நீங்கள் நட்ட 107 அப்படி ஒரு மரமாக வந்து நிற்கும். இந்த 4 மரத்துக்கு என்ன வயசுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 வருஷம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 60 வருஷம் ஆச்சு, அதன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இங்கே எத்தனை மரங்கள் இருக்கிறதோ தெரியவில்லை. And think about this, constantly, 24/7, they are serving the society. So you should worship trees. They are great. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலக பந்து முதல்ல உருவாகி அதில் கடந்த 400,000 வருஷங்களாக தான் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, பீயிங்ஸ் இருக்கு. 400,000 வருஷங்கள் தான் இந்த உலகத்தில் உயிர் வந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளாக இந்த உலகம் வந்து மற்ற எல்லா கிரகத்தை மாதிரி விஷ வாயுக்களால் தான் சூழப்பட்டிருக்கிறது. இங்கே யாராலுமே வசிக்க முடியாது. ஆனால் மரங்கள் வளர ஆரம்பித்தது. இந்த மரங்கள் ஒட்டுமொத்த உலகம் பந்தில் உள்ள அத்தனை கோடி மரங்களும் காற்றில் உள்ள நச்சு காற்றையெல்லாம் ஒழிஞ்சி அதற்கு பதிலாக அந்த இடத்த ஆக்சிஜனால் நிரப்பினதுக்கு பிறகுதான் உயிரினங்கள் தோன்றின. அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஃபோர் ஃபாதர் யார், நமக்கு இந்த லைஃபை கொடுத்தது யார், நம்ம அம்மா வயிற்றுல 9 மாதம் 10 மாதம் இருக்கும் கரெக்டா. உங்க வீட்டில் உங்க அம்மாட்ட போய் கேட்க, அம்மா உங்க வயிற்றுல நான் எத்தனை மாதம் மாறிட்டேன், எப்படி நீங்கள் என் வெளியே தள்ளி ஓட்டிங்கன்னு போய் கேட்கணும். அம்மா சொல்லுவாங்களே 9 மாதம் 16 நாள் 10 மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடிடா டாக்டர் சொன்னார்டா அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. நீங்க பிறந்தது அது வரைக்கும் உங்களுடைய நுரையீரல் சுவாசிக்கவே இல்லை. திங்க் அபவுட் தேர் இஸ் அன் ஆர்கன் meant for only breathing and cleansing the air which we take inside, which has not been working ever since you took a form in your mother's womb. But appa adu varaikum ungalukku eppadi neenga uyir vaazhndinga amma vaitra, without oxygen, stoppage of oxygen for 9 seconds or 11 seconds to the brain may cause damage. Appadi irukkumbodhu neenga andha amma vaitra irukkira 9 maasam ungalukku oxygen eppadi kedachudhu, not by breathing, not by using your ventilators, but what happened, not by using your lungs. Amma vayithil irundhu oru tube unga vayithukku vanduchu, amma saapra saapadu unga vay adu moolama vandhu ungalku vandhu pranai koduthathu. So neenga andha tube romba mukkiyam, adhu dhaan first YouTube. You live because of the tube, because that is your YouTube. இதுக்கு தட்டலைன்னா எதுக்கு தட்டி children, it was not working. It was in a dormant stage, waiting to work. Once you touch the ground, அம்மா வயிற்றுக்கு வெளியே வந்தப்பம்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அழுத உடனே அதுக்கப்புறம் அந்த நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் you kids start breathing. அப்போ அம்மா வயிற்றுலேருந்து 9 மாதம் சில்லற உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தது அம்மா. ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பது யார்? அப்பா எவ்ரி மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் மாம். மரம் எழுதினீங்கன்னா மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் மாம் பிகாஸ் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் யுவர் லைஃப் சப்போர்ட் த்ரூ யுவர் லைஃப். அதனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு வாட்டி கூட அண்ணாந்து பார்த்துக்க மாட்டேங்குது. சில நேரம் பார்ப்பீங்க காக்கா ஏதாவது கக்கா போட்டுச்சுன்னா அப்போ வேணால் நீங்கள் வந்து பார்த்துருக்கோம். அது டெய்லி போடுறதுல ஒரு ஒயிட் ஷர்ட்டில் நல்லா தெரியும், இந்த ஸ்ட்ரைக் போட்டதுனால தெரியாது. ஸோ என்னன்னா இனிமேல் உங்கள் ஸ்கூலுக்கில் வரும்போது இந்த மரங்களை பார்க்கும்போது மை லைஃப் சப்போர்ட் நான் உன் இப்படி விட்டேன்னு சொல்லிட்டு அது நீங்கள் வித் யுவர் கைண்ட்னஸ் ஒரு அன்போட ஒரு ஆதரவோட இந்த மரங்களை நீங்கள் பாருங்கள் கொடுக்குற அந்த 107 ட்ரீஸ் சாப்ளிங்ஸையும் நல்ல முறையில் நட்டு அதை வளருங்கள். இந்த ஸ்கூலுக்கு டெய்லியில் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கு இல்லையாங்க. ஸோ எப்படியும் நீங்கள் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் எந்த இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு போகிறவங்க கூட நீங்கள் வெக்கேஷன்ஸ்க்கு வரும்போது டைம் கிடைக்கும் போது உள்ளே வந்து நீ நட்ட மரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா அது உன்னுடைய குழந்தை நீ வளர்க்குறாரு, அது பின்னாடி வர மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தங்கி கொடுத்தாலும் யூ ஸ்டார்டட் தட் இல்லையா. ஸோ அதை வந்து பாருங்கள், மேக் எ பிக் ட்ரீ அண்ட் பி ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய இயற்கை வளத்தையும் நம்முடைய உடல்நலத்தையும் காப்பது மரங்கள். அது வந்து மண் அரிப்பை தடுக்குது, அது வந்து நமக்கு நிழல் கொடுக்குது, அது ஏகப்பட்ட ஜீவராசிகளின் புகலிடமாக இருக்கிறது, அது வந்து நிலத்தடி நீரை பெருக்குகிறது. அதுதான் வாட்டர் சைக்கிளிங் பண்ணி மேலே போய் மேகத்தை குளிர்வித்து அதை மழையாக மாற்றி கொண்டு வருது. ஏகப்பட்ட சர்வீசஸ் இந்த சொசைட்டிக்கு இந்த ஹியூமானிட்டிக்கு செய்துட்டு இருக்க மரங்களை நாம் எப்போதும் போற்றுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த MOP மாணவிகளுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளியோட பிரின்சிபால் அம்மாவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நன்றி தெரிவிக்கிறேன்.
1: விவேக் சார் பேசினதை கேட்டு எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அவர் மரம் நடுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் ரியலைஸ் பண்ண வச்சிருக்காரு. நம்ம எல்லாராலையும் 1 கோடி மரங்களை நட முடியலன்னா கூட எல்லாரும் வாழ்க்கையில அட்லீஸ்ட் 1 மரமாவது நட்டாகணும். இப்போ இது ஆர்கனைஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வித்யா இந்த ஈவெண்ட பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: Hi, I'm Divya from 2nd MA Communication. And I'm from MOP Vaishnav College. And we are organizing Voices 2015, a social awareness campaign to promote awareness about all the burning social issues in various communities in and around Chennai. And we took up our internal community, MOP Vaishnav College, and we did an awareness campaign on fitness, health and nutrition yesterday. And today we have chosen the Chetpet community and we are doing the Each One Plant One, a tribute to the departed soul, Dr. APJ Abdul Kalam, on the 3rd of September. And for this event, we have Dr. Vivek coming in to plant the first sapling and start our Each One Plant One campaign.

0: ஹீரோ, நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களால ஒன்பது பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்எபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

ஒரு கை ஓசை. சிங்கிள் பேரண்ட்ஸ் சந்திக்கிற பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கொடுக்கும் ஒரு ஒளி சித்திரம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி ஒரு கை ஓசை. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். எல்லா காலகட்டத்திலயும் ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபரன்சஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, பிரிவு என்பது ஒரு முடிவு இல்லைன்றதுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல, ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோர்ன்றத கரெக்டா புரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரம் பிரகாரம் என்ன, தாயை போல் ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா கிட்ட இருந்து இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் அப்பா கிட்ட இருந்து ஒரு மாரல் கைடன்ஸ் தான் ஹோல்சம் க்ரோத்ன்றத நம்புறோம் நம்ம. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரிவு டிவோர்ஸ் என்றதான் முடிவா எடுக்கிறாங்க. அது இல்லாம வளர்ந்து வர டெக்னாலஜியில சடன் டெத்ஸ் ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. இதால இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க ஒரு சினாரியோ தான் சிங்கிள் பேரண்டிங். ஸ்கூலுக்கு அட்மிஷன் போனா கூட இப்பெல்லாம் அட்மிஷன் ஃபார்ம்ல சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கு. ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை. ஆனா ஒரு குழந்தைய ஒரு அம்மாவோ அப்பாவோ தனியா வளர்க்கறதுக்கு சந்திக்கிற கஷ்டங்களை பத்தி பேசுறது தான் இது ஒரு கை ஓசை. இந்த சிங்கிள் பேரண்டிங் என்ற நிர்பந்தத்தோட வர விஷயங்க தான் ஸ்ட்ரெஸ், பிரஷர், பிஹேவியரல் சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்களை. இது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்றது, இதை ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ராஸ்பெக்டிவ் லைஃபை எப்படி நம்ம உருவாக்குறதுன்றத நம்ம கத்துக்க போறோம் இந்த நிகழ்ச்சியில ஒரு கை ஓசை.

0: ஹலோ
1: ஹலோ,
0: இது கார்த்திகோட அம்மாவா?
1: ஆமா மேடம், யார் பேசுறது?
0: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
1: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
0: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
1: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
0: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசெண்ட் டேஸில் கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டாக தெரியறான். ரொம்ப லாஸ்டாக இருக்கான். படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லை. மார்க்ஸும் ரொம்ப கம்மியாகிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனி

0: கவனிச்சிங்கண்ணா?
1: நானும் கவனித்தேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
2: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா த பேஸ் ஆஃப் லைஃப்ன்றது வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. அதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ், நிறைய சேலஞ்சஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட் தான் பேரண்டிங். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் முக்கியமான இந்த ஆர்ட்டை வந்து தனியாக ஒரு ஃபாதரோ இல்லை தனியாக ஒரு மதரோ ஹேண்டில் பண்ணுறப்ப அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுற சோஷியல் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் எப்படி அணுகிறதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஜெயக்குமார், குடும்ப நல ஆலோசகர். ஹி ஆல்சோ ஸ்பெஷலைசஸ் இன் குவாலிட்டி கர்வ் அனாலிசிஸ் அண்ட் சைக்கோபிசிக்ஸ். வணக்கம் சார்.
3: நன்றிமா, தேங்க்ஸ் ஃபார் தி இன்விடேஷன். இது டெஃபினட்டாக இது நீங்கள் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது பேரண்டிங்ன்றது வந்து இப்போ ஒரு ஆர்ட்ன்னு சொல்கிறது அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பேரண்டிங் சொல்கிறது வந்து ஒரு ஒரு மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், அப்படி ஒரு தெய்வீக ஒரு அம்சத்தோடு நம்ம அதை பார்ப்போம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பவித்திரமாகவும் எந்த அளவுக்கு நம்ம பக்தியாகவும் கொண்டு போகணும் என்றது நம்ம யோசனை பண்ண ஒரு டைம் இருந்து இருந்திருக்கு. இப்போ பண்ணுறாங்க நிறைய பேர் வீட்டில். பட் இப்போ வந்து என்ன ஒரு ஆர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது பேரண்டிங் இஸ் பிகம் அண்ட் ஆர்ட். அப்போ அந்த இந்த ஆர்ட்டை வந்து டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும். லைஃபே வந்து ஒரு ஆர்ட்ன்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் நம்ம. அப்போது டெஃபினட்டாக புரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் பை நேச்சர் ஓர் பை ஃபோர்ஸ் ஓர் பை சாய்ஸ் சிங்கிளாக அவங்க வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து எந்த விதத்துலேயும் அது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸாவோ ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடோ நினைக்க வேணாம். இப்போ எந்த விதத்தில் ஒரு இன்ஃபீரியரோவும் நினைக்க வேணாம். என்னோட ஃபீலிங் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லும்போது நீங்கள் ஒரு ஒரு ஜென்ரலாக இட் கேன் பி இந்தியா ஆர் இட் கேன் பி ஈவன் அப்ராட் எனிவேர், ஒரு ஒரு பேரண்ட்னு பண்ணும்போது ஏதோ ஒரு எனி ஒன் பேரண்ட் வில் பி வெரி ஸ்மார்ட், எனி ஒன் பேரண்ட் வில் பி கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் தே டோன்ட் ஹேவ் டு ஃபீல் எனி திங் காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட் அபவுட் இட். தே ஹேவ் டு அக்செப்ட் தட் ஓகே, ஐ ஆம் தி ஸ்மார்ட் பேரண்ட் இன் தட் family. Let me make my son or my daughter in a very a role model for 10 different people, or make them a visionary, or make him a thinker, or make him an intellectual, or make him an entrepreneur. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தீம் கொண்டு வரணும் லைஃப்ல. நீங்க சொன்னது ரொம்ப ஒரு ஒரு கரெக்டான பாயிண்ட். இப்போ எவல்யூஷன் ஆகும்போது நம்ம டெஃபினட்டா we have to think in this line.
1: இதை பத்தி பேசுறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது என்னன்னா, ஒரு பாடிக்கும் மைண்டுக்கும் இருக்க அந்த கோஆர்டினேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல பாடி எஃபெக்ட் ஆச்சுன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் ஆகும், வைஸ் வர்சா. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு இதுக்கும் எப்படி ரெண்டு கண்ணுங்கள்ல ஒன்னா தான் ஒன்று ஒரே வாட்டி பார்க்குறப்ப அந்த விஷன் பர்ஃபெக்டாக இருக்கும், அதே மாதிரி தான் பாடிக்கும் மைண்டுக்கும் கூட இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டிங்ன்ற கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் ஈதர் த பாடி ஆர் த மைண்ட் கெட்ஸ் அஃபெக்டட். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மெயினா எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் மதர்ன்றது வந்து 90% ஒரு அதிகமான ஒரு கண்டிஷனா இருக்கு. மோர் தென் சிங்கிள் ஃபாதர், சிங்கிள் மதர் வந்து நம்ம சொசைட்டில அதிகமாவே இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ற இந்த சோஷியல் ஸ்ட்ரெஸ், வெளியில போனா இவ வந்து தனி மனுஷி, அந்த மாதிரியான ஒரு பேசுறது, குத்தல் மொழிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
3: எப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு ஒரு ஒரு டெண்டன்சி என்னென்னா, நான் ஒரு அளவுக்கு வலியாக இருக்கும்போது அந்த சப்போஸ் கையில் ஏதோ முறி வந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு என்னங்க கேட்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு எப்பவுமே நம்ம வந்து அந்த வூண்டை தான் குத்தி கேட்குற ஒரு ஒரு மென்டாலிட்டி பை நேச்சர் நம்மளுக்கு இருக்குது. அப்போது ஹவு அ பேரண்ட் ஹேஸ் டு ஃபேஸ் தட் பை நேச்சர் ஒரு பை சாய்ஸ் சிங்கிளாக இருக்கும்போது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, என்னோடய ஒப்பீனியனில் ஃபஸ்ட்டே அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்ரி டே மார்னிங் ஒரு 15 minutes ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு நாளைக்கு இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை படுத்து படு எழுந்துச்சுக்கு அப்புறமோ ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்களுக்காக அவங்களுடைய ஹெல்த்துக்காக அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இன்னைக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் கேட்க இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, தே ஷுட் டேக் அன் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்ட். ஜென்ரலாக சிங்கிள் பேரண்ட் ஆகும்போது இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டு, ஒரு இல்லைன்னா ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட், இல்லைன்னா இட் கேன் ஆல்சோ பி அ ஃபோர்ஸ்டு ஸ்டாண்ட். எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பிரின்சிபிள் வந்து டைல்யூட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிரின்சிபிள் ஸ்டாண்ட் எதுக்காக நான் சிங்கிள் ஆகிறேன், இது என்னால் லீட் பண்ண முடியல, அவங்க லீட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, அப்போ நான் என்னால் லீட் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை அவங்க தளரக்கூடாது. ஸோ எவ்ரி டே ஹாஃப் அன் அவர் அவங்களுக்காக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பீப்புளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து அதே ப்ரிப்பேர்டுன்றது அவங்க ஒரு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் தட் இஸ் ஹவு வி வில் கெட் கான்ஃபிடென்ஸ். 10 வாட்டி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது 11th டைம் வி கெட் கான்ஃபிடென்ஸ். ஸோ தட் தே ஷுட் ஐ திங்க் ஹேபிட் பில்ட்ஸ் குட் குவாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பேட் குவாலிட்டிஸ் தே ஷுட் பில்ட் குட் ஹேபிட்ஸ் டு analyze themselves and defend themselves and motivate themselves. That's very
1: preparation or nalla habits irundale vandu idha handle pandrathu easy
3: nu or half an hour avanga vandu avangalukkaga avangalude health kaga avangalude mind health kaga avanga vandu devote pandrathu romba romba mukkiyamaana point. Second point neenga sonnadhu body mind intellect BMI factors sonni body mind intellect body indradhu nammala odambukku vandu eppovume namma odamba namba respect panna mudiyalana மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்றது நம்ம வந்து ஒத்துக்கணும். வி ஹவ் டு அக்செப்ட் இட். அப்போ நம்ம மைண்டு நம்ம பாடியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுனா நம்மளுக்கு அந்த மனசு வரணும், அந்த மனசு வரணும்னு நமக்கு அந்த யோசனை வரணும். அப்போ அந்த பாடி மைண்ட் இன்டலெக்ட் வந்து அங்கே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து டிவோட் பண்ணும்போது நம்மளுடைய பாடிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற அந்த மனசு வந்தாலே நம்ம மனசு நம்ம உடம்பு எப்படி மதிக்கிறோமோ அது மாதிரி மற்றவங்களையும் மதிக்கணும்னு ஒரு ஃபீலிங் வரும். எப்போ நம்மளோட பாடி ரெஸ்பெக்ட் பண்ணலையோ மற்றவங்கள பாடி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் வராது.
1: இப்போ தனியா தான் வளர்த்தாகணும் அந்த குழந்தையன்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உண்மை ஆயிடுச்சு. சிங்கிள் பேரண்டிங்ன்றது ஓகே, இதுதான் இப்போ சிச்சுவேஷன். ஆனா இதால ஒரு குழந்தைக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் இப்ப வந்து நம்ம அந்த ஒரு பேரண்டா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துட்டோம். இப்ப குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும், அவனோட கேரக்டர், அவனோட கரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவனுக்கு வந்து பிரச்சனைங்க இருக்கும். சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு.
3: ஓகே, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லும்போது சொசைட்டின்னு பற்றி சொன்ன மாதிரி பசங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய வளர்ற ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிள், அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேருக்கு கேட்டு சொல்யூஷன் வரும். அப்போ நம்ம வந்து எப்பவுமே குட் கம்பேனியன்ஷிப்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அப்போ அம்மா வந்து அந்த நான் சொன்னதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னதான், அந்த ஹாஃப் அன் அவர் வந்து நம்மளுக்காக ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தானா நம்ம பசங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். ஸோ அந்த பையன் வந்து பையனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அம்மா தான் ஒரு அப்பா தான்ற ஃபீலிங் கொண்டு வரணும். அப்புறம் அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ் வர எமோஷன் லெவல் வர அவனுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய க்ரோத், அவனுடைய டேலண்ட்ஸ், அவனுடைய கேரக்டர்ன்றது அவனை நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ அதுதான் இப்போ அவங்க பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஷுட் கிவ் யூ, அவன் வந்து ஒரு யூ கேன் பி அ விஷனரி இன் தி மேக்கிங் ஓ யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரினர் இன் தி மேக்கிங்ன்றது அவங்க சின்ன வயசுலேயே அந்த பொட்டென்ஷியல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைங்க. அப்பா அந்த அம்மா அப்பா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்ரி மந்த் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கவுன்சிலிங் போய் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கவுன்சிலருக்குல போயிட்டு நல்ல ஒரு கவுன்சிலர் போய் உட்காந்துட்டு அவங்க வந்து நான் எப்படி டெவலப் ஆகணும் அவங்கள ஒரு பண்ணுற மாதிரி நம்மளுடைய டேலண்ட்ஸ் வந்து 4 பேர் மதிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம என்னத்தை நம்ம அனலைஸ் பண்ணாலும் நம்ம மனசுக்கு நல்லது பண்ணுன்னு சொன்னால் மற்றவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்போ அந்த உற்சாகம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது ஒரு கவுன்சிலிங். எவ்ரி மந்த் ஒரு 2 or 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது கம்பல்சரி.
1: இப்ப வந்து ஒரு பேரண்டா அவங்க தனியா ஒரு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது எப்படின்னு பாத்துட்டோம். ஒரு ஒரு சைல்டா அவனோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுன்னு
3: ஐடென்டிஃபை பண்ணி எப்படி
1: அவனோட ஹேண்டில் பண்றதுன்னு
3: பாத்துட்டோம்.
1: இப்ப சிங்கிள் பேரண்டிங்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வேர் 2 பீப்புள் ஆர் கன்சர்ன்ட், ஒரு பேரண்ட் அண்ட் அ சைல்டு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். சோ ஒரு பேரண்டா அவங்க வந்து அவங்க குழந்தையை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கப்ப எந்த மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்கணும், என்ன மாதிரி அப்ரோச்சஸ் கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
3: எமோஷனல் டிபெண்டன்சி ரொம்ப வருது அந்த சிச்சுவேஷன்ல. எமோஷனல் டிபெண்டன்சினால ஒரு எப்பவுமே எமோஷனல் டிபெண்டன்சிக்கு ரொம்ப தேவையானது கம்பேனியன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலோசபர், கைட் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அது நாளைக்கு என்னோட கஷ்டத்தை நான் அம்மாவோ அப்பாவோ கையில் போய் அருகும்போது, அம்மாவோ அப்பாவோ என்னோட பையங்களை வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எனக்கு ஒரு என்ன எனக்கு மொரல் பூஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. எனக்கு என்னோட கஷ்டங்களை கேட்டுட்டு எனக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வேணும். அப்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் மற்றவங்க கொடுக்கலன்னு கூட நம்மளுக்கு நம்மளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். மேனேஜிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ஃப்ரெண்ட், ஃபிலோசபர், கைடுன்ற அப்ரோச் பண்ணுறது கம்பல்சரியாக வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு வியோ டு டிவோட் சம் டைம் இன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன்னா, இந்த ஒர்க் லைஃப் என்றது வந்து ஒரு சுருங்கி சுருங்கி சுருங்கி சுருங்கி சுருங்கி சுருங்கி சுருங்கி அது ரொம்ப ரொம்ப நேரோ ஆகிட்டு அது வந்து எது ஒர்க் எது லைஃப்ன்றது இல்லை. இப்போ ஒர்க்ன்றது வந்து எத்திக்ஸ், வேல்யூஸ், வெர்ச்சுஸ். லைஃப்ன்றது இந்த வேல்யூஸ் வெர்ச்சுஸ் வந்து நம்ம எப்படி இந்த லைஃபை பில்ட் பண்ணுறோன்றது தான் இது. ஆக்சுவலி இப்போ மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒர்க் லைஃப்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வேலை பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், பசங்க பண்ணுறோம், தனியாக வளர்ந்துட்டோம், அவனாவது தனியாக வளர்ட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் அது வந்து அந்த அந்த அந்த மனசு சுருங்கின ஒரு சிச்சுவேஷனில் வர ஒரு சிந்தனை. அது நல்ல சிந்தனை என்னென்னா, இந்த ஒர்க் லைஃப்ன்றது வந்து ஒர்க்குன்றதுனாலே ஒரு வேல்யூஸும் வெர்ச்சுவஸும் சில ப்ரின்சிபல்ஸும் தான் ஒர்க்கு. அது நீங்கள் வந்து அந்த பிரின்சிபல் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் இதாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்டாக இருக்கலாம். அது முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோ வேல்யூஸ் நம்ம பில்ட் பண்ணுறோம்னு நினைக்கும் போது அந்த வேல்யூஸில் தான் அந்த வந்து லைஃபே இம்ப்ரூவ் ஆகுது. அந்த பாயிண்ட் ஆஸ் எ சிங்கிள் பேரண்ட் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொண்டு வரணும். ஏன்னா ஜென்ரல் லைஃப்ன்றது வந்து இப்போ ஒரு ஒரு 90% வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு பையன் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அங்கே கொஞ்சம் வேல்யூஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்போது அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க்.
1: ஸோ இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே பார்த்துட்டோம் ஆஸ் அ பேரண்ட் எல்லாமே. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததுல நீங்களே சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா, டு செட் அன் ஆப்ஜெக்டிவ், அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை வச்சுட்டு டு அப்ரோச் த லைஃப், இந்த மாதிரி விஷயங்கள். ஐடியலிஸ்டிக்கா இது வந்து நம்ம கேட்கறப்ப இட்ஸ் ஓகே, பட் இது வந்து இட் கிரியேட்ஸ் அ ஃபால்ஸ் ஃபியர், ஒரு மாதிரியான இனம் புரியாத பயம், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க
3: நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது நல்ல ஒரு க்வெஸ்சன் மேடம். நான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து இது கேட்கும்போது நல்லா இருக்கும், செயல்முறையில் முடியுமான்ற பயத்துக்கு எப்பவுமே நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. கேட்குறோம், கம்ப்யூட்டர் இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் சேலஞ்சஸ் எதில் வருதுன்னா, என்னோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், என்னோட பையனுடைய ஃபியூச்சர் எப்படி நான் பில்ட் பண்ணும், எப்படி என்னுடைய இந்த எங்களுடைய இது வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு குறையில்லாமல் தனியாக நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும், எப்படின்னு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்குன்றது நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவோ நீ கவுன்சிலிங் போகும்போதோ இல்லை கம்ப்யூட்டரில் நெட்டில் உட்காந்திங்கன்னா அது மாதிரி நிறைய இருக்குது. ஹெல்ப் குரூப், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. வேறு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆர்கனைஸ் இது சைட்ஸ், வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அவர் நிறைய இடத்துல சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களே பண்ணுறாங்க. அவங்களே வந்து ஒரு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துறாங்க, ஒரு ஒர்க் மேப் மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒர்க் மேப் ஒரு இந்த மாதிரி ஒரு மேப் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது பிரகாரம் அந்த பாத் பிரகாரம் ஃபாலோ பண்ணாலே பாதி டென்ஷன் போயிடும். இந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபியர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறது, நம்மளோட சிஸ்டத்தில் பாயிண்ட் இந்த சிஸ்டத்தில் அஃபெக்ட் ஆகுறது வந்து மோஸ்ட்லி ஃபால்ஸ் ஃபியர்ஸ் வந்து அவங்க எஃபர்ட் போடாதனால தான். அப்போ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து சப்போஸ் அவங்களால அந்த நெட்டில் போயிட்டு ஹெல்ப் பண்ண முடியலையோ இல்லை காண்டாக்ட் பண்ண முடியலையோ இருந்துச்சுன்னா, இது எதர் டு இம்ப்ரூவ் தேர் எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆர் டு இம்ப்ரூவ் தேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆர் டு ரிமூவ் தி ஃபியர், அவங்க வந்து ஒன்ஸ் இன் எ வே இந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ் பண்ணுறது பண்ணுறாங்க. என்னுடைய சென்டர் நிறைய பேர் வரும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் டெஃபினட்டாக பணம் அதெல்லாம் பண்ணுறதில்லை. எவரே அவங்களுக்கு சப்போஸ் சில ஸ்டேப்பர் சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுங்க எனக்கு பணம் இல்லைங்க, ஆனால் நான் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுக்குறேன். இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க.
1: ஸோ நம்ம அதுதான் கேட்க வந்தேன் சார், கேட்டுட்டு இருக்க கம்யூனிட்டி லிசனர்ஸ்ல யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் தேவைன்னா உங்களை எப்படி
3: கண்டிப்பாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு பண்ண முடியலன்னு காட்டலாம். அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் யார் கேட்டிருந்தாலும் ஒன்று சொல்லிக்கோங்க, உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு, ஃபிலோசபர், கைடு மாதிரி கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குங்க. அந்த நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. அங்க நீங்க வந்து யோசிக்க வேண்டியது வந்து இது வந்து கரெக்டான பீப்புளா, ஆர்கனைஸ்டு பீப்புளா இருக்காங்களா, அவங்களுக்குள்ள வந்து நம்பிக்கை நீங்க வந்து பணம் கொடுக்காம அவங்க வந்து நேர பணம் கேட்கறாங்களா இல்ல சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணும். அப்புறம் ஒன்லி திங், நீங்க வந்து ஃபால்ஸா போயிட்டு ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணி ஃபால்ஸா பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ். ஓகே, பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணும்னு ஒரு ரெசல்யூஷன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்க வந்து கம்யூனிட்டி நம்மளோட எம்ஓபி இது நம்மளுடைய இது கிரீத்தனுடைய இதில் கன்சல்ட் பண்ணா டெஃபினட் தே வில் கைட் யூ. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணனா கைட் யூ. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மெசேஜ் ஃபார் த லிஸ்னர்ஸ் வந்து த ஃபால்ஸ் ஃபியர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பாக்கி வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சரியாயிடும். ஓகே,
1: கடைசியா ஆஸ் எங்களோட கம்யூனிட்டி லிசனர்ஸ்க்கு நீங்க ஆஸ் எ டிப் உங்களோட ஒரு கவுன்சிலரா நீங்க என்ன டிப் கொடுக்கணும்னு
3: நினைக்கிறீங்க? என்னுடைய கவுன்சிலர் நான் சொல்ல மனசு தளர வேணாம். என்னுடைய ஒப்பீனியன் இதுதான், ஒரு 90% வீட்டில் வந்து ஒரு அப்பா இல்லை அம்மா ஒருத்தான் யாரோ ஒருத்தவங்க தான் நல்லா ஸ்மார்ட்டாக தெளிவாக நல்ல சிந்தனையாளராக இருக்கிறாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க. சில சமயத்தில் இந்த டென்ஷன் ஜாஸ்தியாகும் போது செப்பரேட் ஆகிடுறாங்க. நல்ல மனசு தளர வேணாம், மனசு தைரியமாக இருங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகலைன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட் ஆக முடியாது. இது இது வந்து நீங்க எப்படி எப்படி உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும்னா டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் என்னோட உடம்பு இன்னைக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல, இதுக்கு நான் வந்து நான் ஒரு என்ன பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீ சொன்ன மேடம் சொன்ன மாதிரி இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட்னு ஒரு வண்டி வண்டி சக்கரம் மாதிரி, இந்த சக்கரம் வந்து வண்டியும் வேணும், வண்டி வந்து உடம்புன்னு வச்சுக்கோங்க, சக்கரம் வந்து நம்மளுடைய இது மைண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஓட்டுறதுக்கு வந்து கரெக்ட் தெளிவான ஒரு ஒரு புத்தி வேணும்னா இன்டெலெக்ட் வேணும்னா அது வந்து நம்ம வந்து அது நம்ம கையில தான் வண்டி ஓட்டுறது, நம்ம கையில தான் இருக்கு. மற்றவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோ இல்ல பேக் சீட்ல உட்காந்துருக்கவங்களோ ஓட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு. அப்போ நம்ம தான் அந்த வண்டிக்கு ஃப்ரெண்டாகவும் ஃபிலோசபராகவும் கரெக்ட் கைடாகவும் நம்ம இருக்கணுன்றது இப்ப தெளிவான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ். நான் ஏன் சொல்றேன்னா மேரேஜ் லைஃப் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நினச்சிருந்தாங்க, இப்போ வந்து ஒரு ஆர்ட் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம டெஃபினட்டா எல்லாருக்கும் சொல்லணும், இது லைஃப் வந்து ஆர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆர்ட்னு சொல்லும் போது ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு, அது ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது ரொம்ப தெளிவான ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்.
1: இப்ப பேசின எல்லா விஷயங்களும் கேட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல உதவியா இருந்திருக்கும் நம்புறோம் சார்.
3: தேங்க்யூ.
1: எங்க ஸ்டுடியோக்கு வந்து நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.
3: தேங்க்யூ மேடம் மீரா.
1: நிகழ்ச்சியை கேட்டு சிங்கிள் பேரண்டிங் பத்தி நிறைய விஷயங்களை புரிஞ்சிட்டு இருப்பீங்க. பிரிவு வேண்டாம், டைவர்ஸ் வேண்டாம்னு போதனை பண்ற முயற்சி இல்லை இது. அந்த முடிவை எடுத்த பிறகு போல்டா அதை எப்படி சந்திக்கணும்னு சொல்ற நிகழ்ச்சி. இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே மீரா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினது தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த ரூபல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 ஒரு கையோசை.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: என் ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத்து ஏதோ ஒரு வழி சொல்ற.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத்து, உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்துறானடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜில் என்ன லிட்ரேச்சர் இருக்குது அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழில் இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட் தேர்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேட்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நாம ஜென் கதைகள் கேட்க போறோம். நமக்காக இந்த சிறுகதையை எழுதினது வாசுதேவன் அவர்கள். வாங்களே கதை கேட்கலாம்.

ஒளியற்ற ஓசை. அது ஒரு பௌத்த விஹாரம். அதனுள் மிகப்பெரிய புத்தர் சிலை ஒன்று இருந்தது. காது மடல்கள் நீண்டு கைகள் அருள் பாலிக்க அமர்ந்த தோற்றம் அதனுடையது. ஒரு வயோதிக துறவி அந்த விகாரத்திற்குள் உள்ளே நுழைந்தார். அமைதியாக அங்கே அமர்ந்தார். புத்தரின் அருள் முகத்தை ஏறிட்டு நோக்கினார். அப்படியே நெடுநேரம் தியானத்தில் மூழ்கினார். பிறகு எழுந்து மிகவும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். இது போல தினந்தோறும் நிகழ்ந்தது. விகாரத்தின் தலைவர் இதனை வியப்புடன் கவனித்தார். ஒரு நாள் வழக்கம் போல அந்த முதியவர் வந்தார். தியானத்தில் ஆழ்ந்தார். வெளியேற போன போது மடத்தின் தலைமை குரு அவரை அணுகினார். பணிவுடன் அவரிடமிருந்து ஒரு கேள்வி பிறந்தது. ஐயா, நெடுநேரம் தியானம் செய்தீர்களே, புத்தர் தங்களிடம் என்ன சொன்னார் என்றார். அவர் எப்போதும் ஏதும் சொல்ல மாட்டார், ஆனால் அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பார் என்றார் முதியவர். அப்படியா, அது சரி, அவரிடம் தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பேன் என்றார் முதியவர். இந்த பதிலிலிருந்து அவர் ஒரு ஜென் குரு என்பதை புரிந்து கொண்டார் மடத்தின் தலைவர். இந்த கதையிலிருந்து தெரிவது என்னவென்றால், தியானம் என்பது எதையும் யாசிப்பதல்ல, தன்னுள் மூழ்கி தன்னைத்தானே அறிதலே. மௌனம் என்பது பேச்சை நிறுத்துவதல்ல, அது ஒரு நிசப்த சங்கீதம். ஜின் சிறுகதைகளை அழகா தொகுத்து தந்த வாசுதேவன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. வேறு ஒரு நாள் வேறொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன்.

இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்க பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க, ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: இப்போது திருமதி சங்கீதா ரவிக்குமார் அவர்கள் பாட இருக்கிறார்கள். சிறுவன் சாய் ரக்ஷித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக கஜவதனா பேடுவே என்கிற புரந்ததாசர் தேவர்நாமா, ராகம் அம்சத்வனி, தாளம் ஆதி.

எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் லிஸ்னர்ஸ், நான் தாங்க உங்க ஆர்ஜே கீர்த்தனா. இப்போ நம்ம கூட ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆகட்டும், இவங்க குரல் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க இவங்களை நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்க. இப்போ சீரியல்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, லீட் ரோல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. இவங்க என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது வரைக்கும் இவங்க யாரு நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க.
2: ஹலோ லிஸ்னர்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த பத்தி சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம், முக்கியமா வந்து டிராபிக். இந்த டிராபிக்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, டிராபிக் சென்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது வீட்டுல இருக்கிற நேரம் போக முக்காவாசி நேரம் வந்து நம்ம வெளியே தான் கழிக்கிறோம். பலதரப்பட்ட வாகனங்கள், பலதரப்பட்ட ஆட்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கப்ப ரோட்ல இறங்கி போயிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு நிம்மதியா வந்து சேர்ற வரைக்கும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிம்மதி இருக்கிறதுல. ஒய்ஃபா இருந்தாலும் டென்ஷனா இருப்பாங்க, ஒரு மதரா இருந்தாலும் டாக்டர் வந்து சேரல, சன் வந்து சேரலங்கிற கவலையோட இருப்பாங்க. ஏன் நம்ம வந்து இதை உணர மாட்டேங்கிறோம்? அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த டிராபிக் சென்ஸ் வேணுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உணரணும். மற்ற விஷயங்களை நம்ம முக்கியமா கவனம் செலுத்துறப்போ இதுல கவனம் செலுத்துறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோட்ல நடந்து போறப்ப ஒரு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சைக்கிள் போறவங்களா இருக்கட்டும், நடந்து போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கவனிச்சு போகணும். இது வந்து நான் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கார்ல போறவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் கரெக்டா ரோட்ல கிராஸ் பண்றவங்க கிட்ட போய் நிறுத்துறாங்க. பிரேக் போட்டு நிறுத்துறீங்க, அவங்களுக்கு காயப்படுறது இல்ல, ஓகே தப்பிச்சிடறாங்க, ஆனா மனதளவுல காயப்படுறாங்க. என்னன்னா அந்த ஷாக் வந்து அப்படியே அவங்களை போய் அட்டாக் பண்ணுது. இதே வந்து ஒரு வேலைக்கு போறவரா இருந்தா டென்ஷன் ஆகி ஆபீஸ்ல போய் அதே டென்ஷனோட உட்காருவாரு. அங்க இருக்கிற சீனியர்ஸோட இடகனமா பேசிவிட்டு தேவையில்லாம பிரச்சனைகள் ஆளாக கூடும். இதெல்லாம் எதுக்கு? ஏன் நேத்துக்கு நானே என் பொண்ணோட ஆக்டிவால போயிட்டு இருக்க, ஒரு பையன் வேணும்னு மோட்டார் பைக்ல ஸ்பீடா வந்து இடிக்கிறவரை வந்து நான் ஏதோ கோச்சுக்கிட்ட உடனே எங்களை ஃபாலோ பண்ணி சந்து, ஒரு இருட்டான சந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதோ கலாய்க்க பாக்குறாரு. அது ரொம்ப தவறான காரியம். இதே என் பொண்ணு தனியா டிராவல் பண்ணிருந்தா யோசிச்சு பாருங்க, இதே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டா இந்த மாதிரி டிராபிக் ப்ராப்ளமோ ஆபத்துகளோ ஒரு ஆக்சிடென்ட்ஸோ நம்ம தவிர்க்கலாம்.
1: என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இவங்க யாருன்னு? தெரிஞ்சதா இவங்க யாரும்? நம்ம இப்போ இவங்களே கேக்கலாமா?
2: நிலா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே. யார் அந்த பல்லானது? நான் தான் குயிலி. நீங்க கேட்டு கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன்.
3: அடுத்ததாக புவனேஸ்வரியா என்கிற மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த ஹரிகேசனலூர் முத்தியாவத சாகித்யம் ஆதித்தாளம்.

0: அம்மா
1: என்னம்மா?
0: அம்மா என்னம்மா பெல் வேலை செய்யல, செம்மையா வேர்க்குதுமா. இன்னைக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸ் முடிச்சுட்டு காலேஜ் இருந்து டயர்டா வரேன். என்னம்மா நீ ஃபேன் போடாம உட்காந்துட்டு இருக்க? ஃபேன் போட்டா?
1: ஃபேன் எல்லாம் போட முடியாது, ஏன்னா கரண்ட் இல்ல.
0: ஏன்?
1: நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே உனக்கு கிடையாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காலையில இருந்து நம்ம ஏரியால கரண்டே இருக்காதான், ஈவினிங் தான் வருமா. ஏன்னா கரண்ட்ல வேலை பாத்துட்டு இருக்காங்க. எப்ப தேவையோ அப்ப மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். போது அதோட அருமையே தெரியாது உனக்கு. இல்லாத போதுதான் அதை பத்தி நீ கேட்டு கேட்டு வருத்தப்படுவ. மின்சாரத்தை சேமியுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.
2: இன்னைக்கு நான் வந்து சைல்டு அபியூஸ் அவேர்னஸ் பத்தி பேச போறேன். இந்த காலத்துல வந்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 3 சொல்லலாம், 3 குழந்தை கூட எது தப்பு எது சரின்னு தெரியும். இருந்தாலும் ஐ ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் டு, அதாவது அவங்க பசங்களுக்கு வந்து எது சரி தப்பு எந்த எதிர்பாராத விதத்துல வந்து நிறைய அபியூஸ் நடக்குது. பட் நான் பார்த்திருக்கேன், பேரண்ட்ஸ் வாண்ட் டு கிவ் அ பிளைண்ட் ஐ டு இட். ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ பிஸியா இருக்காங்க இந்த காலத்துல. போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் பிகாஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் இருக்கு, பசங்களை நல்லபடியா வளர்க்கணும்னு இருக்கும். வாட் எவர் த ரீசன்ஸ் மைட் பி, பட் கேன் நாட் டர்ன் அ பிளைண்ட் ஐ டுவர்ட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அபியூஸ். ஏன்னா ஒரு பேசிக், ஒரு சைல்டோட பேசிக் ஸ்டேஜஸ்ல வந்து அவங்க தே ஹாவ் டு பி, அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது வந்து தே வில் நெவர் ஃபர்கெட். இப்போ நிறைய நியூஸ் காலம்ஸ்ல பாக்குறோம், நியூஸ் ரேடியோல கேக்குறோம், தேர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன். பேசிக்கலி எல்லாமே பிகாஸ் பேஷன்ஸ் லெவல் லோவா இருக்கு. அண்ட் தேர் இஸ் சைல்டு அபியூஸ் இன் எவ்ரி இன்ச், வேர் எவர் த கிட் கோஸ் அங்கே சைல்டு அபியூஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் கிட்ஸ். இங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் ஆகணும், ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டச்சிங் யூ இன் அ ராங் வே, அது சொல்லிதான் ஆகணும். இது இட்ஸ் அ பாய் கிட் ஆர் அ கேர்ள் கிட், இட் டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட். நீங்க அதை சொல்லிதான் ஆகணும். ஒரு ரேத்தா ஆள் வந்து உன்னை இப்படி தொடரா, உன்னை முத்து கொடுக்க பாக்குறா, அது வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் அட் த சேம் டைம். நீங்க யூ ஹாவ் டு மேக் இட் அ ஹேபிட் இன் யுவர் ஹவுஸ் ஆல்சோ. அம்மா அப்பா தவிர வேற யார் இருந்தாலும் ஜஸ்ட் மேக் அ பொலைட் நோ, பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்றதுல. இட்ஸ் அ ஹைஜீன் க்வெஸ்சன் அப்படி சொன்னாலும் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ திங்க் சைல்டு அபியூஸ் அவேர்னஸ் இஸ் அ மஸ்ட். அண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹாவ் சில்ட்ரன் அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் தாங்க தினமும் உங்க வீட்டுக்கு வருவேனே, மேகலா. மேகலா தான் பேசுறேன். பேர் காயத்ரி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

அடுத்து ஸ்ரீவல்லி தேவசேனாபதி, நடவெறியுராகம், ஆதிதாளம், பாபநாச சிவன் இயற்றியது.

0: Market, Crescent, MOPCRS, Community Radio Station, just for you, 107.8.
1: Stop using bottled water. 40% of it comes from tap anyways. Always carry a water bottle. If you don't like the taste of it, use a filter. Save money, live better. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தாங்க உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு அக்கறையான விஷயத்த சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். பிடிக்காமலும் இருக்கும், பட் சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லணும்ன்றது தோன்றது, அதை நான் சொல்ற விருப்பறேன். அதாவது என்னன்னா, இந்த எச்சில் துப்புறது வந்து கண்டபடி ரோடு மேடிக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பிட்டு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருப்போம். அபார்ட்மெண்ட் வாசல் படியில போகும்பொழுது நிறைய இடத்துல பார்க்கும் போது வீடாவை போட்டு துப்பி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து பாக்குறது அசிங்கமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், அது விட்டுடுங்களேன். பட் அதனால நமக்கு நோய்கள் பரவதில்லை, அதனுடைய பாக்டீரியா

0: இருக்கும், அதாவது கிளீனா வச்சிருக்க முடியுமோ அப்படி வச்சிருந்தா இந்த சென்னை சிட்டி ஒரு அழகான நகரமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, ராகம் சுதசாவேரி, தாளம் கண்டச்சாப்பு பெரியசாமி துரன் இயற்றியது.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: அடுத்து கீரவாணி ராகத்தில் அமைந்த விருத்தம், அதனை தொடர்ந்து இன்னமும் சந்தேகப்படலாமோ என்கிற கோபாலகிருஷ்ண பாரதி அருளிய கீர்த்தனை தாளம் மிசிரச்சாப்பு.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப

0: பிஸியா இருக்க போல.
1: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
0: பாய். ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
2: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
2: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருது அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
1: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்கள்

களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.